பல பேருக்கு நம்பிக்கை இருக்காது. ஆனால் கண்டதும் கவிதை என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. கவிஞர் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் சென்றார். உலக அதிசயங்களில் ஒன்றான நயாகராவை கண்டார். கண்டதும் கவிதை பிறந்திருக்கிறது. நயாகராவின் கரையில் அமர்ந்து ஈரம் சொட்டச் சொட்ட எழுதிய கவிதை இது.

0: கவிஞரின் கவிதை பொழியப் போகிறது. சற்றே தள்ளி நில்லுங்கள், நயாகராவில் நனைந்துவிடப் போகிறீர்கள்.
1: ஓ நயாகரா, இது என்னடா இது? அந்த பாறை முகடுகளில் தண்ணீரை துவைத்து காயப்போட்டது யார்? இது எழுந்து நிற்கும் நதியா, தண்ணீரின் விஸ்வரூபமா? நக்கீரா, இதை நீர்வீழ்ச்சி என்பது பொருட்குற்றம் அல்லவா? நீருக்கு இது வீழ்ச்சி அல்ல, எழுச்சி. உன் பழமொழி பொய்யடா தமிழா. இதோ இங்கே நெருப்பில்லாமலே புகைகிறதே. இங்கென்ன தண்ணீர் முத்து குளிக்கிறதா? இது என்ன வானுக்கும் பூமிக்கும் வைர நெசவா? அது என்ன தற்கொலை புரியும் தண்ணீருக்கு அத்தனை ஆனந்தமா? கண்டேன் கண்களுக்குள் மழை, கேட்டேன் காதுக்குள் கச்சேரி, தொட்டேன் ஜீவனுக்குள் சில்லிப்பு, உண்டேன் பல்லிடுக்கில் பனிக்கட்டி, நுகர்ந்தேன் இனந்தெரியா ஈரமணம். ஓஹோ, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் அருவியின் கண்ணும் ஊழ, தொழில் மறந்தன என் புலன்கள், என் கண்கள் அருவி குடிக்கும், என் செவிகள் சப்தத்தில் எதையோ தரிசிக்கும், மனமென்னும் புல்வெளியில் அச்சரியம் பூச்சொரியும். அந்த படிக கண்ணாடியை ஒரு கோடி சிதறல்களாய் உடைத்தது யார்? இறந்து போன கம்பா, எழுந்து வா, இதோ பார் தண்ணீரின் யுத்தகாண்டம். விழுவதில் அழகு மழையில் மட்டும்தான், அழிவதில் அழகு அலையில் மட்டும்தான், அழுவதில் அழகு அருவியில் மட்டும்தான். இந்த அனுபவ சுகங்களை அள்ளி வைத்துக் கொள்ள இருதய கூட்டுக்குள் இடமில்லையே சாமி. நடந்து வரும்போது நதி சுரம்பழகி வருகிறது, அருவியில் வந்துதான் அரங்கேறுகிறது. வானவில்லை திரையிடவே இந்த வெந்நீர் திரை விரிக்கப்பட்டதா? நீர் குடும்பத்திற்கு இங்கு மட்டும் ஒவ்வொரு நாளும் ஓணம் பண்டிகையா? அருவியே அருவியே, அடர்ந்த அருவியே, உன்னை எழுதும் போது கூறியது கூறலும் குற்றம் என்று ஆகாது. தாஜ்மஹால் பாராத இந்தியனும் உண்டு, நயாகரா பாராத அமெரிக்கனும் உண்டு. என்ன செய்வது, இந்த எந்திர வாழ்க்கையில் சுவாசிக்காமல் கூட உயிர் வாழ முடிகிறது. இந்த அருவியில் குளித்தால் வாழ்க்கை வணக்கத்துக்குரியது, இந்த அருவியில் இறந்தால் மரணம் கூட மரியாதைக்குரியது.

கவிதைகளுக்கு எப்படி ஒரு காதலர் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த கவிதை. குமுதத்தில் இந்த கவிதை வெளிவந்த பொழுது அவர் டெல்லியில் இருக்கிறார். டெல்லியிலிருந்து இந்த கவிதையை பாராட்டி பேசுகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தெரியுமா? ஐக்கிய முன்னணி அரசுக்காக ஐக்கிய குஜரால் அவர்களை பிரதமராக தேர்ந்தெடுக்க புறப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த கவிதையை பாராட்டி சொன்ன அந்த பெருமகனை வணங்கி மகிழ்ந்து நன்றி சொல்கிறேன். இந்த கவிதை அழைப்பு. இந்த கவிதையின் கடைசி வரிக்காக நீங்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். தயவு செய்து என்னை தொல்லை செய், தயவு செய்து என்னை கொள்ளையடி, கழுத்தடியில் ஒரு செல்லக்கடிகடி, கூந்தல் கலைத்து பூக்களை உதிர்த்து விடு, ஓடிப்பிடித்து என்னை உருக்குலைத்து போடு, குளித்து வரும் என்னை மீண்டும் அழுக்காக்கு, எதிர்பாரா இடத்தில் என்னை தீண்டு, எவ்வளவு இயலுமோ அவ்வளவு தழுவு, எங்கே என் உயிரின்று கண்டுபிடி, அதன் இடவலம் தொடு. இதுதான் இதுதான் நான் கேட்டது. உதட்டு எச்சிலால் என் உடல் பூசு, முத்தமிட்டு என் மூச்சை நிறுத்து, இது ஒன்றும் ஒரு வழி பாதை அல்ல, என் பங்கு செலுத்த எனக்கும் இடங்கொடு, அங்கங்கே பரவு, எலும்பின் மஞ்சைகளில் ஊடுருவு, மார்பக பள்ளத்தில் முகம் வைத்து மூச்சு விடு, மேகங்களுக்கிடையில் நட்சத்திரம் தூங்கினாலும், இலைகளுக்கிடையில் காற்று தூங்கினாலும், என் கண்கள் உனக்காக இரவெல்லாம் விழித்திருக்கும். உனக்கில்லாத உரிமையா? பூனையின் பாதம் பொருத்தி பொசுக்கென்று வந்து புடவையிடு, தீவிரத்தால் என்னை திணறவை, என்னை தூண்டிவிட்டு எங்கேனும் ஒளிந்து கொண்டு, நித்தம் ஒரு தடவை என்னை அழவை, என் பெண்மையின் பரிபூரணமே, என் வெற்றிடம் வழிய நிறைந்த நிறைவே, தாழாத தனங்கள் தாழ்ந்தன உனக்காக, ஆகாய கங்கை பாய்ந்தது உனக்காக, வா என்னை வலிசை, உயிர் பெருகி ஒலிசை, என்னுயிர் பயிராகும் நீ பல்பதித்த பள்ளத்தில், எனக்குள்ளே பூப்பொழியும் நீ முட்டும் அதிர்வில், உன் நகர்த்தலுக்காக துடிக்குதன் ஆடை, உன் நகம் கிழிக்க வீங்குதன் மார்பு, தொட்டு கொண்டுறங்கும் சுகமுன்று கருதி, உடலென்ற உலையில் குதிக்குதன் குருதி, நீ தந்த சுகமெல்லாம் நெற்றியில் தீயறியும் தியானத்தில் வந்ததில்லை, வில்லாய் விரைக்கும் கலவியில் கண்டதில்லை, பிரசவம் முடிந்த பெருமூச்சில் கொண்டதில்லை, எங்கே மீண்டும் ஒரு முறை முந்தானைக்குள் புகுந்து முயல்குட்டியாக தட்டாதே, தாய் சொல்லை கேள், பத்து மாதம் என் வயிறு சுமந்த பிஞ்சு பிரபஞ்சமே. இந்த கவிதையை எஸ் ஜானகி அவர்கள் பாடியிருக்கிறார்கள். நான் மட்டும் கவிராஜனாக இல்லாமல் புவிராஜனாக இருந்திருந்தால் அந்த குரலுக்கு பொன்னாபிஷேகம் செய்திருக்கும்.

அன்புமிக்க பெரியவர்களே, உலகத்தில் மதம் என்பது தோன்றாத காலம், இருண்ட காலம், கற்காலம், காட்டுமிராண்டி காலம் ஒன்று உண்டு. அந்த காட்டுமிராண்டி காலத்திலே இருந்து மனிதன் நாகரிகம் அடைய தொடங்கிய போது அந்த நாகரிகத்திற்கு முதல் படியாக அமைந்தது மதம். உலகத்தில் உள்ள மதங்களுக்கெல்லாம் மூத்ததும் முன்னோடியானதும் இந்து மதம். இதை எந்த ஆதாரத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்து என்கின்ற வார்த்தை தான் பிற நமக்கு தந்ததே தவிர மதம் என்கின்ற அடிப்படை உலகத்தில் முதலிலே தோன்றிய இடம் இந்தியா என்பதனை யாரும் மறுக்கவில்லை. தனி ஒரு மனிதனும் தான் தான் ஏற்றுக்கொண்ட வழிபாட்டினை சமுதாய வழிபாடாக மாற்றிய போது மதம் என்கின்ற ஒன்று உருவகமாயிற்று. அந்த உருவகமான மதத்திற்கு பிறர் கொடுத்த பெயர்தான் இந்து மதம் என்றாலும், அந்த பெயர் வருவதற்கு முன்னாலே சைவம் வைணவம் என்ற இரண்டு பிரிவாக இந்து மதம் இயங்கிற்று. இந்த இரண்டு பிரிவுக்கும் எதிராக கிறிஸ்தவ மதத்தில் புராட்டஸ்டண்டுகள் இருப்பது போல், இந்து மதத்தில் தோன்றிய புராட்டஸ்டண்டுகளே சமணர்கள் ஆவார்கள். சைவத்திற்கும் வைணவத்திற்கும் எதிராக சமண மதம் தோன்றிற்று. சைவத்தையும் வைணவத்தையும் விட வேகமாக புத்த மதம் தோன்றி வளர்ந்தது. உலகத்தில் எந்த ஒரு மதத்திற்கும் அதை தோற்றுவித்தவன் பெயர்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. புத்த மதம் என்றால் அதை தோற்றியவர் கௌதம புத்தர். கிறிஸ்தவ மதம் என்றால் அதை தோற்றுவித்தவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் இந்து மதம் என்பதனை தோற்றுவித்தவர் யார் என்றால் உலகம் யாரையும் அறியாது. காலம் அறியாது மட்டுமல்ல, தோற்றுவித்தவர் பெயரையும் அறியாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரே மதம் இந்து மதமாகும். உலகத்திலே உள்ள பல பழங்கால சுவடுகளை எல்லாம் பார்த்தவர்கள், உலகம் முழுவதிலேயும் இந்து மதம் பரவி இருக்கிறது, அந்நாளிலேயே பரவி இருக்கிறது, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தன்னுடைய காலடிகளை பதித்திருக்கிறது என்று கருதுகிறார்கள். ஆனால் திரு காஞ்சி பெரியவர்கள் அவர்களோ ஒரு கருத்தை வலியுறுத்தி கூறுகிறார்கள். மனித மனோபாவத்தின் அடித்தளத்திலே இருந்து மத உணர்ச்சி தோன்றிய போது ஒரு ஹிந்துவுக்கு இந்தியாவிலே எந்த உணர்ச்சி தோன்றிற்றோ அதே மனித உணர்ச்சி உலகத்திலே உள்ள மனிதர்கள் அனைவருக்கும் தோன்றியிருக்கிறது. ஆகவேதான் அடிச்சுவோடு ஒரே மாதிரி இருக்கிறது. அடிச்சுவோடு ஒரே மாதிரி இருப்பதற்கு காரணம் உலகெங்கிலேயும் ஒரே மாதிரியான மத சிந்தனை ஆரம்பமாகி இருக்கிறது அதுதான் என்று காஞ்சி பெரியவர்கள் அவர்கள் கூறுகின்றார்கள். மத சிந்தனை அடிப்படையில் எப்படி இருக்குமோ அப்படியே தோன்றி வளர்ந்தது இந்து மதம் என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்படுகிறது. இந்து மதத்தினுடைய பல்வேறு பிரிவுகளையும் ஒவ்வொரு பிரிவுகளாக எடுத்துக்கொண்டுதான் ஒவ்வொரு மதமும் வளர்ந்திருக்கிறது. கொல்லாமை என்கின்ற இந்து மதத்தின் ஒரு கூறுதான் பௌத்த மதமாகும். அன்பு என்கின்ற இந்து மதத்தின் மறுகூறுதான் கிறிஸ்தவ மதமாகும். எல்லா மதங்களிலேயும் இருக்கின்ற எல்லா தத்துவங்களையும் நீங்கள் பார்த்தால் அது இந்து மதத்தின் ஒரு கூறாகவே இயங்குவதை பார்ப்பீர்கள். இந்து மதம் என்பதை நதியாக கொண்டால் சில மதங்கள் கால்வாயாக இருக்கின்றன, சில மதங்கள் வாய்க்காலாக இருக்கின்றன. எல்லாமே ஓடி கடலிலே ஈஸ்வரன் என்கின்ற கடலிலே கலக்க வேண்டியவைதான் என்றாலும் மகா நதியாக தோற்றமானது இந்து மதம் ஒன்றேதான். ஆகவேதான் இந்த மதத்துக்கு பெரிய பிரச்சாரங்கள் இல்லாமலேயே 6000-7000 ஆண்டு என்று கூட வயது சொல்லக்கூடிய அளவுக்கு அது உயிரோடு வாழ்ந்து வருகிறது, வளர்ந்து வருகிறது. இந்து மதத்திற்கு அழிவு சக்திகள் எதிராக அவ்வப்போது தோன்றியது உண்டு. ஆனால் தோன்றிய சக்திகளை அது எதிர்க்காமலேயே அவர்கள் அழிந்ததாகவும் வரலாறு உண்டு. வேறு எந்த மதத்தின் மீதும் யாரும் கை வைத்து விமர்சனம் செய்ய முடியாது, இந்து மதத்தை செய்ய முடியும். அப்படி செய்த பின்னாலேயும் கூட இந்து மதம் நிலைத்து நிற்கிறது என்றால் விமர்சனங்களையும் கடந்து அதனுடைய நியாயம் பரவி இருக்கிறது என்பது பொருள். இது வெறும் சந்நியாச மதம் அன்று, வானப்பிரசத்தை மட்டும் போதிக்கின்ற மதம் அன்று, எல்லோரும் துறவியாக வேண்டும், கடவுளை அடைய வேண்டும் என்று சொல்லுகிற மதம் அன்று, லௌகீக வாழ்க்கையிலேயும் இது கூடவே வந்து கொண்டிருக்கின்ற மதமாகும். எப்படி போகின்ற பாதையிலே எல்லாம் வருகின்ற அனுபவங்களிலே எல்லாம் திருக்குறளிலே ஒரு குரல் எதிரொலிக்கிறதோ அப்படியே மனித வாழ்வில் ஏற்படுகின்ற அனுபவங்களின் போதெல்லாம் இந்து மதத்தின் ஏதாவது ஒரு தத்துவம் எதிரொலிக்கிறது. ஜனனம் தாய் தகப்பன் கொடுத்தது, மரணம் இறைவன் அழைப்பது, இரண்டுக்கும் இடைப்பட்ட வாழ்வு அரிதாரம் பூசாத ஒரு நடிப்பு.
இந்த வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகள் எவராலே நியமிக்கப்படுகின்றன, எவராலே நிர்வகிக்கப்படுகின்றன, எவராலே ஆட்டுவிக்கப்படுகின்றன என்பதை உலகம் இன்னும் அறிந்த பாடில்லை. சந்திர மண்டலத்திற்கு விஞ்ஞானம் போய் சேர்ந்து விட்டது. ஆனால் அந்த கப்பலில் பயணம் செய்கின்ற விஞ்ஞானியும் சர்ச்சுக்கு போன பின்னாலேதான் பயணம் செய்கிறான் என்பதை அறிந்தால், விஞ்ஞானத்தையும் கடந்து உள்ளே இருக்கின்ற மெய்ஞான உணர்வு அவனை அறியாமலேயே அவனை அங்கே தள்ளுகிறது என்று பொருளாகும். உலகத்திலே இருக்கின்ற எந்த ஒரு மனிதனையும் இந்த எண்ணம் விடாது. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், மரணம் என்று ஒன்று இருக்கின்ற வரையில், நீ விரும்புகின்ற ஒன்று நடக்காத வரையில், விரும்பாத ஒன்று நடக்கின்ற வரையில், ஈஸ்வரன் என்பவன் நீ விரும்புகிறாயோ இல்லையோ இருந்து கொண்டே இருக்கிறான். சுவாமி விவேகானந்தரின் இந்த பழமொழியை உலகத்திலே மரணத்தின் போது உணர்ந்தவர்கள் உண்டு, ஜனனத்தின் போதே உணர்ந்த குழந்தைகளும் உண்டு, வளர்ந்து வரும்போது உணர்ந்த ஞான சம்பந்தர்கள் உண்டு, வாழ்க்கையில் அடிபட்ட பின்னாலே உணர்ந்த ஞானிகள் உண்டு. பல்வேறு கட்டங்களிலேயும் பல்வேறு அறிவிலேயே இது பெற்றிருக்கிறது. லௌகீகத்திற்கு துணை வருவது இந்து மதம் என்பதாலே தான் இந்து மதத்தினுடைய கடவுள்களை தம்பதிகளாகவே சமைத்தார். உலகத்தில் ஆண் பெண் என்று இரண்டு கடவுளையும் கணவன் மனைவியாக காட்டுகிற மதம் வேறொன்றும் இல்லை இந்து மதத்தை தவிர. மனைவி கடவுளுக்கு ஏன் என்கின்ற கேள்வி எழும்பும் போது, மனைவி மனிதனுக்கு ஏன் என்ற கேள்வியும் கூடவே எழுகிறது. அந்த கேள்விக்கு பதில் காண விரும்புகிறவர்கள் இந்த கேள்விக்கு முதலில் பதில் காண வேண்டும். மனைவி மனிதனுக்கு தேவை என்றால் கடவுளுக்கும் மனைவி தேவை. இந்த லௌகீக உணர்வை ரெண்டு பேரையும் ஒட்டிய உணர்வாக வைப்பதற்காகவே தான் சக்தி சிவம் என்கின்ற இணைப்பை அது ஏற்படுத்திற்று. ஆண் பாதியாகவும் பெண் பாதியாகவும் இருக்கின்ற உலகத்தை அந்நாளிலேயே உணர்த்துவதற்குத்தான் அர்த்தநாரீஸ்வரர் என்கின்ற தோற்றமே இந்து மதத்திலே உருவானது. வாழ்க்கையின் லட்சியமே ஆண் பெண் இருபாலுக்குள்ளேயும் அடங்கிவிட்டது. இந்த இருபாலும் சேர்ந்து வாழுகின்ற வாழ்க்கையை இந்து மதம் அங்கீகரிக்கிறது. இல்லறத்திற்கு அது துணை வருகிறது. அதனுடைய தாத்பரியங்கள், லௌகீக உணர்வுகள் எங்கிருந்து தோற்றுகின்றன? தாய், தாயிடமிருந்தே தோற்றுகின்றன. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவிலே சிக்காகோ நகரத்தில் பேசும்போது அங்கிருந்த இளம் பெண்கள் ஆண்களை எல்லாம் பார்த்து பெரியோர்களே தாய்மார்களே என்று அழைத்தார். அங்கே இருந்த இளம் பெண்கள் சிலர் சிரித்தார்கள். அவர் சொன்னார், நீங்கள் சிரிப்பது எனக்கு புரிகிறது, நீங்களோ இளம் பெண்கள், என்னடா நமக்கு இன்னும் திருமணம் கூட ஆகவில்லை, நம்மை இவன் தாய்மார்களே என்று அழைக்கிறானே என்று நீங்கள் கருதுகிறீர்கள். மேலை நாட்டிலே பெண் என்றாலே மனைவி அல்லது காதலி என்கின்ற உணர்வுதான் எங்கும் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை பெண் என்ற பெயரை கேட்டாலே தாய் என்கின்ற உணர்வுதான் எங்களுக்கு வரும். தாய், தாயே என்று அழைப்பது எங்களுடைய லட்சிய கனவாகும். 18 வயது இளம் பெண்ணை பார்த்து 80 வயது கிழவன் பிச்சைக்கார பிச்சை கேட்கும் போது கூட, ஏன் 7 வயது சிறுமியை பார்த்து பிச்சை கேட்கும் போது கூட தாயே பிச்சை போடு என்று தான் கேட்கிறானே தவிர சிறுமியே பிச்சை போடு அல்லது குமரியே பிச்சை போடு என்று கேட்பதில்லை. எங்களுடைய குடும்பத்தின் லட்சியம் மூலம் தாய். எவள் இல்லை என்றால் நான் இந்த பூமியிலே பிறந்திருக்க முடியாதோ, எவளை இழந்து விட்டால் நான் மீண்டும் அடைய முடியாதோ, அவளே என்னுடைய வாழ்க்கையின் தத்துவங்களை துவக்கி வைக்கின்றாள். என்னுடைய தாயை நான் வணங்குகிறேன். எனக்கு வாழ்க்கைக்கு துணையாக ஒரு மனைவி வந்திருப்பாளானால் அவளும் அவளை வணங்கியாக வேண்டும். எனக்கு அவள் தருகின்ற இன்பங்களுக்காக என் தலையின் மீது ஏறி நின்று என் தாயாரை அவள் விலை பேச முடியாது. என்னுடைய தாய் என்பவள் தான் என் குடும்பத்தின் ராணி. அந்த ராணிக்கு தோழிதான் என் மனைவியே தவிர அந்த மனைவி என்பவள் ராணி என்கின்ற அந்தஸ்தை பெற முடியாது. அவளுக்கு வருகிற மருமகளுக்கு வேண்டுமானால் அவள் ராணியாக இருக்கலாமே தவிர என் தாய்க்கு அவள் தோழியாகத்தான் அடங்கி இருக்க முடியும். என் தாயை நான் வணங்கும் போது அவளும் வணங்கியாக வேண்டும். அப்படி வணங்க அவள் விரும்பவில்லை என்றால் என் மனைவியாக நான் அவளை அங்கீகரிக்க மாட்டேன். மேலை நாட்டிற்கும் இந்திய நாகரிகத்திற்கும் இதுதான் வித்தியாசம். இந்துக்களுடைய நாகரிகத்தில் தாய் என்கின்ற ஸ்தானத்திலே இருந்தே சகலமும் ஆரம்பமாகின்றன என்று சுவாமி விவேகானந்தர் அங்கே கூறினார். தாய் நம்முடைய பிறப்புக்கு மூலம் அவளே. உலகத்தில் நமக்கு சர்வ நிச்சயமாக தெரிந்த உண்மை எது? தாய், அவள் மட்டுமே. இன்ன தாயின் வயிற்றில் பிறந்தோம் என்பதை மட்டுமே நாம் அறிவு. தாய் காட்டித்தான் தகப்பனை அறிவு. தகப்பன் கொண்டு போய் உட்கார வைத்து ஹரி நமத்து சிந்தம் என்று எழுதச் சொல்லும் போதுதான் நாம் குருவை அறிவோம்.
அன்பே கடவுள், அறிவே தெய்வம் என்று குரு சொல்லிக் கொடுத்த பின்னாலேதான் நாம் தெய்வத்தை அறிவோம். அதனாலேதான் சுருக்கமாக நான்கு சொற்களை வைத்து மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொன்னார்கள். இந்த நான்கினுடைய வரிசையிலே சர்வ நிச்சயமாக நமக்கு தெரிந்த ஒரே உண்மை, மாதா சந்தேகத்துக்கு இடமாக இருப்பது தெய்வம், சர்வ நிச்சயமாகவும் சந்தேகத்துக்கு இடமாகவும் இருப்பது பிதாவும் குரு. இவர்கள் இருவர் பற்றியும் சந்தேகம் எழலாம். இந்த சந்தேகங்கள் உண்மையாகவும் இருக்கலாம். தெய்வம் முழுக்க சந்தேகத்துக்குரியது, ஆனால் அடையும் போது அது முழுக்க உண்மையானது. மாதா சந்தேகத்துக்கே இடமில்லாது. அவளிடமிருந்து நம்முடைய ஜனனம் ஆரம்பமாகிறது. ஜனனம் ஆரம்பமாகும் போது இந்த தாயினுடைய வயிற்றில் நாம் பிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வரம் வாங்கி பிறப்பதில்லை. அந்த இருவருடைய சந்தோஷத்தின் பலனாக ஆண்டவன் நம்மை அனுப்பி வைக்கிறார். அதனாலேதான் பிறப்பு என்பது ஆண்டவன் கொடுத்தது என்று அழைக்கிறார்கள் இந்துக்கள். ஆண்டவன் கொடுத்ததா, பிறகு தாய் தந்தை நிலை என்ன என்று கேள்வி கேட்கின்றவர்கள் இதை அறிய வேண்டும். தாய் தந்தையினுடைய விருப்பத்தின்படி ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்கவில்லை, ஆண்டவருடைய விருப்பத்தின்படியே நாம் ஜெனிக்கிறோம். அதற்கு இரண்டு கருவிகள், தாயும் தந்தையுமா. ஜனனம் நமக்கு சர்வநிச்சயமாக தெரிந்து விடுகிறது. எந்த ஒரு குழந்தை பிறப்பதானாலும் கூட 10வது மாதம் அந்த குழந்தை பிறக்கும் என்று ஒரு தேதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய பெண்ணாக வளர்கிற ஒரு பெண் 16 வயதிலேயும் வரலாம், 18 வயதிலேயும் வரலாம். ஆனால் குழந்தை என்பது 10 மாதங்களிலே தான் பிறக்கும் என்பது ஒன்றுதான் உலகத்தில் உண்மை. அதன் பின்னாலே மரணம் என்பது இன்ன தேதியிலே வரும் என்று யாருக்கும் நிச்சயமான டைரி கிடையாது. 16 வரலாம், 20 வரலாம், 60 வரலாம், எந்த வயதிலேயும் மரணம் வரலாம், விபத்திலே வரலாம், எந்த நிலையிலேயும் வரலாம் மரணம். ஆனால் பிறப்பு என்பது நிர்ணயிக்கப்பட்டது போல மரணத்தின் தேதி நிர்ணயிக்கப்படவில்லை. இன்ன தேதியில் இன்னார் மரணம் அடைவார் என்கின்ற குறிப்பு அவன் கையிலேயே ஆரம்பத்தில் இருந்திருக்குமானால் ஆண்டவனை பற்றிய சிந்தனை அவனுக்கு வந்திருக்காது. மரணம் எங்கே ரகசியமாக வைக்கப்பட்டதோ அங்கேதான் ஆண்டவன் தன்னையும் வைத்தான். மரணம் எப்போது வரும் என்று தெரியாதாலேதான் மனிதன் கோவிலை நாடுகிறார். ஆபத்திலேதான் ஆண்டவனை அவன் உணர்ந்து கொள்ளுகிறார். சாலையிலே போய்கொண்டிருக்கும் போது சந்தோஷமாக பேசிக்கொண்டு காரிலே போகிறவன் எதையும் பேசிக்கொண்டு போகலாம். ஆனால் அந்த கார் ஒரு மரத்திலே மோதும் போது அவன் வாயிலிருந்து அவனை அறியாமல் வருகின்ற வார்த்தை ஆண்டவனே என்பதே தவிர அடுத்தொரு வார்த்தை வராது. பெற்றவள் ஞாபகம் அல்லது பெற்றவன் ஞாபகம் கூட வராது. ஆண்டவன் ஆபத்திலே தான் தோற்றம் அளிக்கின்றான். ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடையிலே அவன்தான் அந்த பாதையை உருவாக்கி காட்டுகின்றான். இந்த தேதியில் இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற எவரும் அந்த காரியத்தை அடைந்து கொண்டே போனால் ஆண்டவன் ஒருவன் இல்லை என்பது உறுதியாகிறது. ஆகவேதான் காலங்களாலே காரியங்களை மாற்றி மாற்றி போட்டு அந்த கோடுகளை மாற்றி மாற்றி போட்டு காட்டுகிறான். அவனுடைய விதிப்படிதான் நம்முடைய பயணம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பெண்ணை அடைய வேண்டும், நல்ல மனைவியை அடைய வேண்டும் என்று விரும்புகிறவன் அவளை அடைய முடியாமல் போகிறது. எது வேண்டுமானாலும் கிடைக்கட்டும் என்றிருப்பவன் ஒரு நல்ல மனைவியை அடைய முடிகிறது. இவையெல்லாம் ஆண்டவன் எழுதிய எழுத்து, கடவுள் அமைத்த மேடை. திருமணம் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்று கிறிஸ்டியானிட்டியிலே சொல்லப்படுவது போல இந்து மதமும் அதை முன்னாலேயே சொல்லி இருக்கிறது. ஆகவே வாழ்க்கையில் எது நடந்தாலும் கூட அதற்கு ஆண்டவன் தான் பொறுப்பு என்கின்ற நியதியை முதலிலே துவக்கி வைத்தது இந்து மதம் தான். அந்த இந்து மதம் எதன் மூலம் இவ்வளவு உறுதியாக எந்த அஸ்திவாரத்திலே நின்று கொண்டிருக்கிறது? நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலே தான் இதுவரையிலே வளர்ந்து வருகிறது. கோயிலுக்கு போனால், அங்கே நம்பிக்கையோடு போனால், ஆண்டவனை நம்பிக்கையோடு கண்டால் நிச்சயமாக அந்த நம்பிக்கை பலனளிக்கின்றது. நம்பிக்கையிலே சிறிது சந்தேகம் வந்தாலும் கூட மனிதன் முதலில் தன்னை தோல்வியடைய செய்து கொள்ளுகிறார். அதனாலே ஆண்டவன் அவனுக்கு தோல்வி அளித்தது போல தோன்றுகிறது. அந்த நம்பிக்கையிலே தான் அவனுடைய அஸ்திவாரம் கட்டப்படுகின்றது. காஃபி ஹோட்டலுக்கு போகிறோம், அற்புதமான சமையல் ஆகியிருக்கிறது, சாப்பிட உட்காருகிறோம். நல்ல சமையல், நல்ல சாப்பாடு என்று சாப்பிட்டு விட்டு எழுந்து வர வேண்டுமே தவிர எப்படி சமைக்கிறான் என்று சந்தேகப்பட்டு அடுப்பங்கரையை எட்டி பார்த்தால் அவன் வியர்வையை வடித்து விட்டுக் கொண்டிருக்கக்கூடும். அதே நமக்கு சாப்பாடு செல்லாமல் போய்விடக்கூடும். ஒரு சாப்பாடு, நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் என்று திருப்தியோடு நம்பிக்கையோடு வந்தால் நிம்மதியாக இருக்கு. எதையோ தவறாக சாப்பிட்டு விட்டோம் என்று சந்தேகம் தோன்றினால் வாந்தி வருவது போல இயற்கையாக தோன்றும். அது உடற்கூற்றினுடைய விளைவல்ல, மனக்கூற்றினுடைய விளைவு. அதனாலே மனக்கூற்றை சரி செய்வதற்காகத்தான் இதனை ஆன்மீகம் என்று அவர்கள் அழைத்தார்.
உடலுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையாக இந்த மதத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். உடலுக்கு அப்பாற்பட்ட நிலையாக இதை உருவகித்தார்கள். இந்த நிலைகளை சொல்லுவதுதான் நம்முடைய இதிகாசங்கள். இதிகாசங்களில் ஒவ்வொன்றிலேயும் நீங்கள் எடுத்தால் இரண்டு எக்ஸ்ட்ரீம் நிலைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். தசரதனுக்கு 60,000 மனைவி இறந்தார். அது சாத்தியமா? அப்படி வாழலாமா என்கிற கேள்வியை விடுங்கள். அவனுடைய மகன் ராமனை ஏகபுத்திரி வரதன் என்றார். இரண்டையும் இரண்டு துருவங்களாக ஆக்கி காட்டினார்கள். இரண்டு வாழ்க்கையிலே எந்த வாழ்க்கை சரி, எது நியாயம் என்றவர்கள் போதிக்க வரவில்லை. அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டான் தசரதன், இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டான் ராமன். ஆனால் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட ராமனை தெய்வம் என்று ராமாயணம் அழைத்து, ஆகவே அது சொல்லாமல் சொன்ன தத்துவம் ஏகபுத்திரி விரதமாகும். அந்த ஏகபுத்திரி விரதம் என்று அவனை சொல்வதற்கு எவ்வளவு அற்புதமான உவமைகள், உவமை நயங்களை அது சொன்னது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ஒரு ராமாயணத்தில் ஒரு இடம், ராவணன் சீதையை மயங்க வைக்க பல்வேறு வேஷங்கள் போடுகிறான். இளவரசனாக வருகிறான், மன்மதன் போல வருகிறான், பல்வேறு நாட்டு இளவரசர்கள் போல தோற்றமளிக்கிறார். எதிலேயும் அவள் மயங்கவில்லை. மயங்கவில்லையே சீதை என்று கலங்கி போய் தன்னுடைய அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்போது அமைச்சர் அங்கே வருகிறார். அமைச்சர் சிரித்துக் கொண்டே அவனிடம் சொல்லுகிறார், அரசே, சீதை மயங்கக்கூடியது ஒரே ஒரு மனிதனுக்கு மட்டுமே, ஒரே ஒரு உருவத்திற்கு மட்டுமே. அந்த வேஷத்தை நீ எடுத்தால் தான் அவள் மயங்குவாள். அது யாருடைய வேஷம் தெரியுமா? ஸ்ரீராமனுடைய வேஷம். அதை நீ எடுத்தால் அவள் மயங்குவாள் என்று அமைச்சர் சொல்லுகிறார். உடனே ராவணன் அவரை பார்த்து சொல்கிறான், அமைச்சரே, உமக்கு தெரிகின்ற இந்த உண்மை எனக்கு தெரியாமல் போய்விடுமா? நானும் ராமனை போலவே வேஷம் எடுத்தேன், ராமனாகவே தோற்றமளித்தேன். ஆனால் ராமனுடைய வேஷத்தை போட்டவுடனேயே எனக்கு சீதையின் மீது, இன்னொருவன் மனைவியின் மீது ஆசை வரவில்லையே, நான் என்ன செய்வேன் என்றவன் வருந்தினார். ஏகபுத்திரி விரதன் என்பதை வெறும் வார்த்தையோடு சொல்லாமல் அதை ஒரு கதையாக ஊனிவிட்டது. சாதாரண மக்களுக்கு கூட புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்து மதம் ஒன்றுதான். அவர்கள் படித்தவர்களோ படிக்காதவர்களோ யாராயிருந்தாலும் சரி, அவர்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்க இந்து மதம் முயன்று, அருந்ததியினுடைய கதை, நாராயணியின் கதை, அனுசூயையின் கதை, அகலிகையின் கதை, இந்த கதைகள் எல்லாம் வெறும் கற்பனைகள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். இவையெல்லாம் கற்போடு வாழ்ந்த சில பெண்களின் வாழ்க்கையை குறிப்பது. இவை கற்போடு வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை இந்து பெண்களின் மனதிலே உண்டாக்குவதற்காக ஏற்பட்டவை. இந்த கதைகளை சொன்னதோடு இந்து மதம் நின்றுவிடவில்லை. சில பழமொழிகளையும் எளிய முறையிலே அவர்களுக்காக தந்தது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இதை சிலர் கேள்வி கேட்கக்கூடும், கல்லும் கணவனாகுமா புல்லும் புருஷனாகுமா என்று கேட்கக்கூடும். பழமொழியை கூர்ந்து கவனிக்க வேண்டும். கல்லும் கணவன் புல்லும் புருஷன் என்றா இந்து மதம் சொன்னது? கல் ஆனாலும் கணவன், புல் ஆனாலும் புருஷன் என்று. உன்னுடைய கணவன் மனது கல்லாக இருந்தாலும் அவன் உனக்கு கணவன். சம்பாதிக்க முடியாதவனாக, ஏழையாக, ஊராரின் கேலிக்குரியவனாக, பேதையாக, புண்மையாக இருந்தாலும் கூட உன்னால் ஏளனம் செய்யப்பட முடியாத உன் புருஷன் அவன் என்று அந்த பெண்ணுக்கு அது போதித்தது. அடக்கத்தை போதித்து, அன்பை போதித்து, ஒரு பெண் உத்தமமாக வாழ வேண்டும், லௌகீகத்தில் அவள் மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தான் இந்த கதைகள் எல்லாம். இதிகாசமோ, புராணமோ, அல்லது சிறிய சிறிய கதைகளோ, இவைகளெல்லாம் ஒரு பெண்ணையும் ஆணையும் ஒழுங்கான வழியில் நடக்க வைப்பதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகளால் காலங்களாலே இந்த முயற்சிகள் வெற்றி பெற்று வந்திருக்கின்றன என்பதை வரலாறு நம்முடைய கண்முன்னாலேயே காட்டுகிறது. சில வார்த்தைகளையே நீங்கள் கூர்ந்து நோக்கினால் இந்து மதத்தினுடைய ஆழ்ந்த தத்துவங்கள் உங்களுக்கு வெளிப்படும். நான் உங்களுக்கு ஒரு தமிழ் வார்த்தையை நினைவுபடுத்துவேன். தவறிப்போன ஒரு பெண்ணை, கெட்டுப்போன ஒரு பெண்ணை வழுக்கி விழுந்தவள் என்று ஏன் கூறுகிறார்கள்? பெண் தலைகுனிந்து நடக்க வேண்டும் என்பது விதி. அவள் தலைகுனிந்து நடந்தால் பூமி எப்படி இருக்கிறது என்பதை கண்டுகொண்டு நடக்க முடியும். தலை நிமிர்ந்து நடந்தால் பூமியும் அவளை வழுக்கி விடக்கூடும். பூமியிலே அவள் வழுக்கி விழுந்தாள் என்பது மட்டுமல்ல, நிமிர்ந்து நடந்த காரணத்தாலே வாழ்க்கையிலேயும் அவள் வழுக்கி விழுந்தாள் என்பதற்காகவே அந்த ஒரு வார்த்தையை தமிழிலே சொன்னார்கள். தமிழ் மட்டுமல்லாது வடமொழியிலேயும் சில வார்த்தைகள் இந்த பெண்களையும் ஆண்களையும் லௌகீகத் துறையில் ஒழுங்குபடுத்துவதற்காகவே ஏற்பட்டவை.
ஆக நம்முடைய இதிகாசங்கள் புராணங்கள் யாவையும் கற்பனை, வெறும் கதை, பொய் என்று சொல்கிறவர்கள் கூட தங்கள் வாழ்நாளிலே அனுபவப்படும் போது அவை உண்மையானவையாகவும் இருக்கக்கூடும் என்று கண்டுகொள்ளுகின்றார்கள். கண்ணனுடைய கதை, பஞ்சபாண்டவர்கள் கதை, பாகவதமோ பாரதமோ, அதை முழுக்க நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அது ஒரு தெய்வீக கதையாக மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது, லௌகீக மனிதனுக்கு தேவையான சகல குணங்களையும் உள்ளடக்கிய ஒரு கதையாக அது தோன்றும். கண்ணன் ஒரு பெரிய கடவுள். ஆனால் அவன் உதவிக்கு வரவேண்டிய நேரத்தில் வரவில்லை, காலம் தவறி அவன் உதவிக்கு வந்தான். ஏன்? அறிவை மட்டுமல்லாது அனுபவத்தையும் கொள்முதல் செய்தாக வேண்டும் மனிதன் என்பது விதி. அந்த அனுபவத்தை மனிதன் கொள்முதல் செய்த பின்னாலேதான் ஆண்டவன் கூட காட்சி அளிப்பான் என்பதற்காகவே அந்த கதையை சொன்னார்கள். கண் இது கண்ணாடி என்று சொல்லிவிட்டால் கால் அதை மிதிக்கப் போவதில்லை. கால் அதை மிதித்து செப்டிக்கான பின்னாலேதான் அது கண்ணாடி என்று தெரிந்தால் கண்ணாடிக்கும் காலுக்கும் உள்ள பாந்தம் என்ன என்பதாவது புரியும். அதனாலேதான் அறிவை விட அனுபவத்தை மிக பெரிதாக இந்து மதம் தேர்ந்தெடுத்தது. அந்த அனுபவத்தின் காரணமாக விளைந்த விளைச்சல்களை இதிகாசங்களிலேயும் புராணங்களிலேயும் காட்டிற்று. அந்த கதைகள் இன்றைக்கு ஆங்கிலத்திலேயும் மொழிபெயர்த்து சொல்லப்படும் போது உலகெங்கிலேயும் ஆச்சரியத்தோடு வரவேற்கப்படுகின்றன. அமெரிக்க வானத்தில் இன்றைக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்கின்ற கோஷம் பலமாக எழுந்து நிற்கின்றது. விரக்தி அடைந்து வேதனை அடைந்து வாழுகின்ற அளவுக்கு வாழ்ந்து பார்த்து இனி வாழ்வதற்கு எதுவுமே இல்லை என்று தெரிந்த பிற்பாடு அவன் கடைசியாக அடைய போகின்ற புகலிடம், அடைந்து விட்ட புகலிடம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவாக ஆகியிருக்கிறது. அது எப்படி? வாழ்க்கை தத்துவங்களை ஹிந்துக்கள் தான் முழுக்க முழுக்க செம்மையாக சொல்லி இருக்கிறார்கள். தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய மனிதனை தற்கொலை செய்து கொள்ளாமலே திருப்புவதற்கான ஒரே மார்க்கம் ஹிந்து தத்துவமே என்பதனை அமெரிக்க மக்கள் இன்றைக்கு கண்டுகொண்டிருக்கிறார்கள். நீ வாழ விரும்பினாலும் உனக்கு வழி இருக்கிறது, வாழ்வை வெறுத்து நீ ஓட விரும்பினாலும் வழி இருக்கிறது. ஆனால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு தத்துவ ஞானியாக திகழ்வதற்கும் வழி இருக்கிறது. இந்த மூன்றையும் ஒருங்கே அடக்கிய ஒரு மதம் என்பதாலேதான் எல்லா மதங்களையும் பார்த்துவிட்ட மேலை நாட்டு வானம் இன்றைக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்கின்ற கோஷத்தை எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது.

வால்யூம் 3. தாகம். நமக்குள் கருத்து வேறுபாடே வரக்கூடாது என்ற இரும்புத்தனமான எண்ணத்துடன் மனவாழ்க்கையை துவங்குவதுதான் கணவன் மனைவி உறவில் விரிசல் உண்டாவதற்கான முக்கியமான காரணம். வெவ்வேறு சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்த கணவனும் மனைவியும் ஞாயிற்றுக்கிழமையை எப்படி செலவழிப்பது, போனஸ் பணத்தில் என்ன வாங்குவது என்று குடும்பத்தில் எழுகிற அத்தனை கேள்விகளுக்கும் எப்படி ஒரே மாதிரியான கருத்து வைத்திருக்க முடியும்? கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே கருத்து பரிமாற்றம் என்ற போர்வையில் ஆரம்பிக்கும் உரையாடல் சூடாகும் போது இருவரில் ஒருவர் விழித்துக் கொண்டு கட்டுப்படுத்தாவிட்டால் அது சண்டையிலேயேதான் முடியும். இந்த மாதிரி நேரத்தில் கணவன் மனைவி இருவரில் யாராவது ஒருவர் டென்ஷனை குறைத்துக் கொள்ள சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவசியம். ஆனால் நகைச்சுவை என்ற பெயரில் சிலர் பிரச்சனையை விசிறிவிட்டு விடுவார்கள். இது மாதிரி, மனைவி, என்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கல்யாணத்துக்கு முன்னால் ஆபீஸ், வீடு, பஸ் ஸ்டாண்டு என்று என் பின்னால் நீங்கள் தான் சுற்றி சுற்றி வந்தீர்கள், நினைப்பிருக்கிறதா? கணவன், நேச்சுரலி எலியை பிடிக்க நினைக்கும் எலிப்பொறி எலியை சுற்றுவதில்லை, மாறாக சிறைப்பட்டு தவிக்கப் போகும் எலிதான் எலிப்பொறியை சுற்றும். தொடர்ந்து அந்த வீட்டில் பூகம்பம் பிடிக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனத்தாங்கல் வருவதற்கு இன்னொரு காரணம் கம்பாரிசன், ஒப்பீடு. நான் பிறந்து 5 வருடம் கழித்து பிறந்தவள் என் தங்கை. அவள் நான்ஸ்டிக் குக்கிங் பேன் வாங்கிவிட்டாள், வேக்யூம் கிளீனர் வாங்கிவிட்டாள். ஆனால் உங்களை திருமணம் செய்து கொண்டு நான் எந்த சுகத்தை கண்டேன்? இப்படி வருத்தப்படுகிற மனைவிகள் நிச்சயம் இருக்கிறார்கள். உன் தங்கை தன் புருஷனிடம் எத்தனை கனிவாக கலகலப்பாக இருக்கிறாள் பார், நீயும் இருக்கிறாயே உமனா மூஞ்சி என்று கணவனின் பதிலும் ஓர் அப்பீலாகவே வரும். இந்த இடத்தில் ஜென் மதத்திலிருந்து ஒரு சின்ன கதை சொல்கிறேன். மாற்று உடை கூட இல்லாத அந்த ஜென் துறவியை தேடி காலையிலிருந்து மாலை வரை மக்கள் கூட்டம் அலைமோதும். பலர் அந்த துறவியின் காலை தொட்டு கண்ணிலே ஒற்றிக் கொள்வார்கள். நாட்டின் தளபதிக்கு இது பொறுக்கவில்லை. ஒரு நாள் நேரே துறவியிடம் கிளம்பி போனான். நான் இந்த நாட்டின் சமுராய், ஆயுதம் ஏந்திய 1000 போர் வீரர்கள் என் கீழே இருக்கிறார்கள். ஆனால் சாப்பாட்டுக்கே மற்றவர்களின் கையை எதிர்பார்க்கும் கிட்டத்தட்ட ஒரு பிச்சைக்காரன் நிலையில் இருக்கிற உனக்குத்தான் அதிக மரியாதை கொடுக்கிறார்கள், அது எப்படி? துறவி சமுராயை அழைத்துக் கொண்டு தன் குடிசையில் இருந்து பூந்தோட்டத்துக்கு வந்தார். அன்று பௌர்ணமி, வானத்தை காட்டி அது என்ன என்று அவனிடம் கேட்டார். சமுராய் நிலா என்றான். தோட்டத்திலே பூத்திருக்கும் ரோஜா பூவை காட்டி இது என்ன என்றார். ரோஜா பூ என்றான் எரிச்சலுடன். இந்த ரோஜா எப்போதாவது, ஐயோ நாம் அந்த நிலாவை போல பால் நிறமாக இல்லையே என்று தன்னை ஒப்பிட்டு பார்த்துக் கொள்கிறதா? இல்லை, அந்த சந்திரன் தான் நாம் ரோஜா மாதிரி ரோஸ் கலராக இல்லையே என்று மனப்புழுக்கம் அடைகிறதா? ரோஜா ஓர் அழகு என்றால் நிலா வேறு மாதிரியான அழகு. உதாரணம் சொன்ன துறவி முத்தாப்பி வைப்பதற்கு முன்பே சமுராயின் கண்கள் திறந்து விடுகின்றன. கண்கலங்கி மன்னிப்பு கேட்டு விடை பெற்றான். ஒப்பீடுகள் உங்களை எந்த அளவுக்கு சஞ்சலம் அடைய செய்யும் என்பதற்கு இன்னொரு கதையும் சொல்லிவிடுகிறேன். வழி தவறி ஒரு காட்டுக்குள் வந்து மாட்டிக்கொள்கிறது ஒரு நாய். உச்சி வெயில் மண்டையை பிளக்கிறது. நீர்நிலையே தென்படாமல் தாகத்தால் தவித்து போகிறது அந்த நாய். நீரை தேடி அலைந்து திரிகிறது. அந்த சமயம் இறைவனே அமைத்தது போல் ஒரு சின்ன நீர்த்தேக்கம் தென்படுகிறது. வெயிலிலேயே அலைந்து திரிந்து களைத்து போன அந்த நாய் உயிரை பிடித்துக் கொண்டு தண்ணீரை நோக்கி ஓடுகிறது. குனிந்து தண்ணீரை குடிக்க போன சமயம் தண்ணீரிலே தனது பிரதிபிம்பத்தை பார்த்துவிட்டது. நாய்க்கு இப்போது தண்ணீர் கண்ணுக்கு தெரியவில்லை. தன் பிம்பத்தை பார்த்து குறைக்க தொடங்கிவிட்டது. ஏற்கனவே பசியில் தாகத்தில் வெயிலில் அலைந்து திரிந்த நாய் தொடர்ந்து குறைத்ததால் சீக்கிரமே பலவீனமாகி விடுகிறது. அப்போது பலமான காற்று வீச இதுவரை தண்ணீரிலே தெரிந்த நாயின் பிம்பம் கலைந்து அலை அலையாக நீர் தெரிகிறது. தாகம் தீர தண்ணீர் குடிக்கிறது நாய். எதிர் வீட்டுக்காரர் வாங்கிய புது 2-வீலரும் உங்கள் தங்கைக்கு அவரது கணவர் வாங்கி கொடுத்த வேக்யூம் கிளீனரும் உங்கள் வாழ்வில் கிடைத்திருக்கிற நல்ல விஷயங்களை கண்களுக்கு தெரிய விடாமல் பண்ணிவிடுகின்றன. இலக்கின்றி பறக்கும் சிந்தனை பறவை. வாழ்க்கையில் நம்மிடமிருந்து பிரிக்க முடியாத செல்வம் எது? என்னுடைய வாழ்வியல் பயிற்சி முகாமுக்கு வருபவர்களிடம்
நான் வழக்கமாக கேட்கும் கேள்வி இது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்வார்கள். நான் சொல்வது, இந்த கணம், இந்த வினாடி, இதுதான் நிலையானது. இந்த வினாடியை யாருமே நம்மிடமிருந்து பிரிக்க முடியாது. ஆனால் இந்த கணத்தை, இதோ நம்மை கடந்து போய் கொண்டிருக்கும் இந்த வினாடியை நம்மில் பலர் முழுமையாக அனுபவிப்பதில்லை என்பதுதான் நெஞ்சை சுடும் உண்மை. ஏனென்றால் நமது சிந்தனை பாதிவேளை கடந்த காலத்தில் நிலைத்து இருக்கிறது, அல்லது அது வருங்காலத்தை பற்றிய கவலையில் தோய்ந்து போயிருக்கிறது. வீட்டில் இருக்கும் போது ஆபீஸை பற்றி சிந்திக்கிறோம். சாப்பிடும் போது கூட நமது சிந்தனை சாப்பாட்டில் இருப்பதில்லை. குளிக்கும் போது கூட ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கும் அற்புதமான உடம்பை நாம் பார்த்து ரசிப்பதில்லை. அது இன்றைய தேதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதை எண்ணி சந்தோஷப்படுவதில்லை. அப்போது கூட இலக்கில்லாமல் பறக்கும் பறவையாக மாறி எங்கேயோ சிறுகிடைக்கிறது. இதனால் ஏற்படும் விளைவு என்ன என்று சிந்தித்து பாருங்கள். எதை பற்றியோ சிந்தித்துக் கொண்டு ரோட்டில் வாகனம் ஓட்டினால் விபத்து ஏற்படுகிறதே, அதே மாதிரி விபத்துகள் நம் வாழ்க்கையில் வெவ்வேறு விதமாக நடந்துவிடும். இப்படி நான் சொல்வதால் இறந்த காலத்து நினைவுகளை புறக்கணிக்க சொல்லவில்லை, வருங்காலத்தை பற்றி திட்டம் போட வேண்டாம் என்றும் தடுக்கவில்லை. ஆவி பறக்கும் சூடான ஃபில்டர் காஃபியை ருசித்து ருசித்து அதன் ஒவ்வொரு துளியையும் நாக்கின் சுவை முட்டுக்களால் உணர்ந்து சாப்பிடுவதைப் போலத்தான் ஆண்டவன் நமக்கு அளித்திருக்கும் வாழ்க்கையையும் வினாடி வினாடியாக அனுபவிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். வாழ்க்கை என்பது காஃபியை விட பல ஆயிரம் மடங்கு சுவையானது. காஃபியின் முதல் சிப்புக்கும் இரண்டாவது சிப்புக்கும் அதிக வித்தியாசம் இருப்பதில்லை. ஆனால் வாழ்க்கையில் ஒரு வினாடியை போல அடுத்த வினாடி இருப்பதில்லை. ஒவ்வொரு வினாடியும் வித்தியாசமானது. ஒரே நதியில் நீ இரண்டு முறை குளிக்க முடியாது என்று ஜென் புத்திசத்தில் ஒரு பழமொழி உண்டு. அதாவது, நதியில் ஒரு இடத்தில் ஓடுகிற நீர் அடுத்த வினாடி வேறு இடத்துக்கு மாறிவிடுவது மாதிரி வாழ்க்கையும் வினாடிக்கு வினாடி மாறிக்கொண்டே இருக்கிறது. படிப்பு, அறிவு, ஆற்றல் மட்டும் இருந்தால் போதாது, நிகழ்காலத்துக்கு ஏற்ற விழிப்பு உணர்வும் வேண்டும். விழிப்பு உணர்வு மட்டும் இல்லை என்றால் ஒருவன் எத்தனை திறமைகள் படைத்திருந்தாலும் அது அவனுக்கு பலன் தராமல் போய்விடும். அதனால்தான் பெரிய கம்பெனிகளில் வேலைக்கு மனு செய்திருப்பவர்களுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கிறதா என்று பல்வேறு விதங்களில் சோதனை செய்கிறார். ஒரு பெரிய இசை வித்தகர் இருந்தார். அவர் வயலினை எடுத்து வாசித்தால் பாலைவனத்தில் கூட மழை பெய்யும். ஒரு முறை அவர் ஒரு சர்க்கஸ் கூடாரத்துக்கு போயிருந்தார். அங்கே ஒரு சர்க்கஸ் கலைஞர் வயலின் வாசிக்க கரடி டான்ஸ் ஆடியது. சர்க்கஸ் பார்க்க வந்திருந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக எழுப்பிய கரகோஷம் கூடாரத்தையே அதிர வைத்தது. இதை பார்த்துக் கொண்டிருந்த நமது வயலின் வித்தகர் அந்த சர்க்கஸ் கலைஞரை அணுகி, நன்கு பழக்கப்பட்ட கரடியை மட்டும்தான் உன் வயலின் இசைக்கு ஏற்ப உன்னால் டான்ஸ் ஆட வைக்க முடியும். ஆனால் என் வயலின் இசை எந்த மிருகத்தையும் நடனமாட வைக்கும் என்று கூறினார். சர்க்கஸ் கலைஞர் அதை பேத்தல் என்று மறுக்க இருவருக்கும் இடையே பேச்சு வளர்ந்து அங்கே ஒரு போட்டியே ஆரம்பமானது. வயலின் வித்வானின் எதிரில் சர்க்கஸ் கலைஞர் முதலில் ஒரு சிங்கத்தை அனுப்பினார். வித்வானின் வயலின் இசை கேட்டு சிங்கம் சுற்றி சுழன்று ஆடத் தொடங்கியது. சர்க்கஸ் கலைஞர் அடுத்து ஒரு சிறுத்தையை அனுப்பினார். அதுவும் வித்வானின் வயலின் இசைக்கு தன்னை மறந்து ஆடியது. சர்க்கஸ் கலைஞர் அடுத்து ஒரு புலியை அனுப்பினார். வயலின் வித்வான் சற்றும் பதறாமல் வயலினை வாசிக்க தொடங்கினார். ஆனால் அந்த பாழும் புலி வயலின் இசைக்கு மயங்கவில்லை. மாறாக அது வித்வானை நோக்கி ரத்த வெறியோடு நாலுகால் பாய்ச்சலில் ஓடி வந்தது. பதறிப்போன பார்வையாளர் கூட்டம் சிதறி ஓடியது. நமது வித்வானும் தனது வயலினை காற்றிலே வீசிவிட்டு கடைசி நிமிடத்தில் தலை தெறிக்க ஓடி அதிர்ஷ்டவசமாக அந்த புலியிடம் இருந்து தப்பித்துக் கொண்டார். புலி பயிற்சியாளர்களால் சாமர்த்தியமாக மீண்டும் கூண்டில் அடைக்கப்பட்டது. மரண பயத்திலிருந்து தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்ட வயலின் வித்வான் சர்க்கஸ் கலைஞரிடம் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார். என்றாலும் தனது இசை அந்த புலியை கட்டுப்படுத்தாதது தனக்கு பெரிய புதிராகவே இருப்பதாக அவர் சொல்ல சர்க்கஸ் கலைஞர் சிரித்தபடியே கூறினார். காரணம் ரொம்ப எளிமையானது. அது செவிட்டு புலி. அது மட்டுமல்ல, பிறவியிலேயே அதற்கு காது துவாரமும், ஏன் காது மடல்களே கூட கிடையாது. வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் கூட புலிக்கு காது இல்லை என்பதை சில வினாடிகளுக்குள் கவனித்து தப்பிக்க முயன்று ஓடியது. ஆனால்
உங்கள் வாசிப்பின் மீது வைத்த அபார நம்பிக்கையால் நீங்கள் கடைசி நிமிடம் வரை கண் திறந்து புலியை சரியாக பார்க்க தவறிவிட்டீர்கள். துன்பக்கணக்கு. ஆண், பெண், சிறியவர், பெரியவர் என்று அது யாராக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு மாபெரும் சக்தி புதைந்து கிடைக்கிறது. கோடைகாலம், இலையுதிர்காலம், வசந்த காலம், மழை காலம் என்று பூமிக்கு வேண்டுமானால் பருவ காலங்கள் மாறி மாறி வரலாம். ஆனால் சூரியனுக்கு எந்த பருவமும் கிடையாது. அதுபோல் உடம்புக்குத்தான் குழந்தை பருவம், இளமை பருவம், வயோதிக பருவம் எல்லாம். மனசுக்கு எந்த பருவமும் கிடையாது. நாம் நம் மனதை எந்த காலகட்டத்திலும் துடிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் வைத்துக் கொள்ள முடியும். பேசுவதற்கும் கேட்பதற்கும் நன்றாக இருக்கிறது. ஆனால் இது சாத்தியமா? 100% சாத்தியம். ஆனால் இதற்கு நாம் பயிற்சி பெற வேண்டும், நிறைய பார்க்க வேண்டும், நிறைய கேட்க வேண்டும். சுவாமி, என்ன பேசுகிறீர்கள்? எல்லோருக்கும் தான் கண்களும் காதுகளும் இருக்கின்றன. எல்லோரும் தான் பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள். ஆனால் எல்லோருமேவா மகிழ்ச்சியாகவும் துடிப்புடனும் இருக்கிறார்கள் என்று கேட்க தோன்றுகிறதா? சிந்தித்து பாருங்கள். எல்லோரிடமும் தான் பேனா பென்சில் இருக்கிறது. ஆனால் எல்லோருமா ஓவியராகவும் எழுத்தாளராகவும் இருக்கிறோம்? பேனாவும் பென்சிலும் எப்படி ஒரு கருவியோ, அதே மாதிரிதான் கண்ணும் காதும். பேனாவையும் பென்சிலையும் பயன்படுத்த தெரிந்தால்தான் ஓவியன். அதே மாதிரி கண்களும் காதுகளும் வெறும் கருவிகள் தான். இவற்றை சரியான வகையில் பயன்படுத்தினால்தான் மகிழ்ச்சி, துடிப்பு, சந்தோஷம். ஆனால் நம்மில் பலருக்கு எதிரில் இருப்பதை விட கண்ணுக்கு எதிரில் இல்லாததுதான் அதிகமாக தெரிகிறது. இத்தாலி நாட்டின் மிகப்பெரிய பணக்காரர் அவர். அவருக்கு ஒரே மகன். அன்று அவனுக்கு பிறந்த நாள். தன் மகனின் சந்தோஷத்துக்காக அவர் எத்தனையோ நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தார். எல்லாவற்றுக்கும் ஹைலைட்டாக ஒரு பெரிய ஃபுட்பால் மேட்சையும் ஏற்பாடு செய்திருந்தார். மைதானம் முழுவதும் நிரம்பி வழிந்த கூட்டம். இத்தாலி நாட்டின் மிகப்பெரிய 2 ஃபுட்பால் டீம்கள் ஆக்ரோஷமாக மோதியதை பார்த்து கூட்டம் சந்தோஷத்தில் துள்ளி துள்ளி ஆர்ப்பரித்தது. ஆனால் அந்த செல்வச்சீமானின் மகன் மட்டும் கன்னத்தில் கை வைத்தபடி ஆட்டத்தை சோகமாக பார்த்துக் கொண்டிருந்தார். மகனின் மகிழ்ச்சிக்காக பல கோடி ரூபாய் செலவு செய்து ஃபுட்பால் மேட்சுக்கு ஏற்பாடு செய்த அப்பாவை பார்த்து மகன் சொன்னான், அப்பா, தங்களுக்கு இருந்தாலும் இத்தனை கருமித்தனம் கூடாது. பணக்கார அப்பாவுக்கு மகன் சொல்வது புரியவில்லை. கேள்விக்குறியோடு மகனை பார்த்தார். மகன் சொன்னான், மண்டையை பிளக்கும் வெயிலில் ஒரே ஒரு பந்தை விரட்டி கொண்டு எத்தனை பேர் ஓடுகிறார்கள் பாருங்கள். உங்களிடம் பணமா இல்லை? இவர்களுக்கு ஆளுக்கு ஒரு பந்து வாங்கி கொடுத்திருந்தால் இன்னும் மகிழ்ச்சியோடு உதைத்து விளையாடி இருப்பார்கள் அல்லவா? நாம் கூட பல சமயம் இந்த சிறுவனை போலத்தான் நம் முன்னால் நிகழும் பல சம்பவங்களில் இருக்கிற உற்சாகமான அம்சத்தை, தெம்பூட்டும் விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் துளி கூட அர்த்தமில்லாத விஷயங்களை நினைத்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். அண்மையில் ஒரு நாள் பெங்களூரில் இருக்கும் என் ஆசிரமத்துக்கு இளைஞர் ஒருவர் வந்திருந்தார். தன் பெற்றோர் தனக்கு செய்த பெரிய அநீதியால் வாழ்க்கையே நாசமாகி போய்விட்டதாக மணிக்கணக்கில் குறைபட்டுக் கொண்டார். விஷயம் இதுதான். அவர் சிறுவனாக இருந்தபோது பெற்றோர் அவரை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்க வைக்கவில்லையாம். அதனால் அவரால் இங்கிலீஷில் சரளமாக பேச முடியவில்லை. வேலை செய்யும் இடத்தில் இதனால் தாழ்வு மனப்பான்மையுடன் இருக்க வேண்டியிருக்கிறதாம். 1 மணி நேரம் அவர் என்னிடம் பேசியதிலிருந்தே இன்னொரு விஷயமும் தெரிந்தது. இந்த இளைஞர் இப்போது வேலை பார்க்கும் நிறுவனத்தில் தான் அவரது தந்தையும் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். இந்த இளைஞருக்கே ஊழியர்களின் வாரிசுகளுக்கு வேலை என்ற திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த நிறுவனத்தில் வேலையே கிடைத்திருக்கிறது. இதே போல இவரது தாய் தந்தையால் தான் நகரின் மையப்பகுதியில் சொந்த வீடு, நல்ல மனைவி என்று இவருக்கு பல விஷயங்களும் கிடைத்திருக்கின்றன. ஆனால் இவருக்கோ தன் வாழ்க்கையில் என்ன கிடைக்கவில்லை என்பதை மட்டும்தான் பார்க்க முடியும். எதையெல்லாம் நினைத்து சந்தோஷப்படலாம் என்பதை விட்டுவிட்டு எதையெல்லாம் நினைத்து கஷ்டப்படலாம் என்று தேடி தேடி பூத கண்ணாடி வைத்து பெரிதுபடுத்தி பார்த்து கஷ்டப்படும் இது போன்ற நபர்கள் நிறையவே இருக்கிறார்கள். மனைவி மக்கள் ஆசைக்காக குற்றாலத்துக்கு டூர் போனால் கூட அருவியையும் சாரலையும் இவர்கள் வசிக்க மாட்டார்கள். டூர் வந்ததில் எவ்வளவு பணம் செலவானது என்று கணக்கு போட்டு அடிக்கடி எரிந்து விழுந்து
இன்பச் சுற்றுலாவை துன்பச் சுற்றுலாவாக மாற்றிவிடுவார்கள். சரி, நம் சக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது எப்படி என்ற விஷயத்துக்கு இதோ வந்துவிட்டேன். பார்வை சின்ன துவாரம் வழியே. சுஃபி இலக்கியத்தில் உள்ள முல்லா நசுருதீன் கதைகளில் இதுவும் ஒன்று. வேலைக்கு போய்விட்டு வீடு திரும்பிய முல்லாவின் ஆடையில் நீளமான ஒரு கருப்பு முடியை பார்க்கிறாள் அவரது மனைவி. அவ்வளவுதான், பூகம்பமே வெடிக்கிறது. உனக்கும் ஒரு இளம் பெண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று அவள் முல்லாவிடம் சண்டை பிடிக்கிறாள். ஜன நடமாட்டம் நிறைந்த சந்தையின் வழியாக வந்தேன். அப்போது என் ஆடையில் இந்த முடி எப்படியோ ஒட்டியிருக்கும், முல்லா பதில் சொல்கிறார். மனைவி அதை நம்பவில்லை. கண்ணீர் விட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறாள். அடுத்த நாள் வேலையில் இருந்து வீடு திரும்பிய முல்லாவின் ஆடையில் ஒரு நரைத்த முடி. ஐயையோ, நேற்று இளம் பெண், இன்று தலை நரைத்த பெண்ணா? காமாந்தகா, உன்னால் என் வாழ்க்கையே பாழாய் போய்விட்டது என்று தரையில் விழுந்து புரண்டு அழுகிறாள். அதற்கு அடுத்த நாள் வீடு திரும்பும் போது முல்லாவுக்கு மனைவியின் நினைவு வருகிறது. ஆடைகளை நன்கு உதறிவிட்டு வீட்டுக்குள் வருகிறார். முல்லாவின் மனைவி இவரின் ஆடைகளை பரபரவென்று சோதனை போடுகிறாள். எந்த முடியும் கிடைக்கவில்லை. அப்பாடா, தப்பித்தோம் என்று முல்லா நிம்மதி பெருமூச்சு விட போன சமயம், அடப்பாவி, போயும் போயும் இன்று ஒரு மொட்டை தலைப்பெண்ணின் வீட்டுக்காக போய் வந்தாய் என்று சொல்லி முதல் இரண்டு நாட்களை விட அதிக சத்தமாக அழ ஆரம்பித்தாள் முல்லாவின் மனைவி. கண்ணுக்கு எதிரில் தெரியும் அற்புதமான நாட்டியத்தை பார்க்காமல் கோட்டை விடும் நமது கண்கள். கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை பார்ப்பதால் ஏற்படும் துயரம் இது. காது கொடுத்து கேட்பதிலும் நம்மில் பலர் பல விஷயங்களை கோட்டை விட்டு விடுவோம். அதன் பலனும் வீணான டென்ஷன் தான். ராமு கோபு இருவரும் ஒரே அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள், நண்பர்களும் கூட. ஒரு நாள் ராமுவின் வீட்டில் ஏதோ பணப்பிரச்சனை, அதனால் மனைவியின் முகத்தில் பர்சை வீசி எரிந்துவிட்டு மோட்டார் பைக்கில் ஆபீஸ் வந்து விடுகிறான். ஆபீஸுக்கு வந்தும் அவனுக்கு டென்ஷன் குறையவில்லை. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் எல்லோரிடமும் எரிந்து விழுந்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் அவன் எல்லை மீறி உடன் வேலை செய்பவர்களை டா போட்டு திட்டவும் ஆரம்பித்து விடுகிறான். ராமுவை சமாதானப்படுத்த அவனின் நண்பன் கோபு லஞ்ச் பிரேக்கின் போது ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து போகிறான். ராமுவோ மணிப்பர்ஸ் இல்லாததால் ஹோட்டலுக்குள் போக தயங்குகிறான். ஆனால் அவன் நண்பனோ, வா, என்னிடம் பணம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சப்ளையரை அழைக்கிறான். காலையில் மனைவியுடன் கோபித்துக் கொண்டு சாப்பிடாமலேயே ஆபீஸ் புறப்பட்டது அப்போதுதான் ராமுவுக்கு நினைவுக்கு வருகிறது. அதனால் ராமு கொஞ்சம் தாராளமாகவே ஐட்டங்களை ஆர்டர் செய்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். கூடவே நண்பனின் காசில் இப்படி சாப்பிடுவது பற்றி ராமுவுக்கு கூச்சமாகவும் இருக்கிறது. அந்த சமயம் பார்த்து கோபு, ராமு, நீ நாக்கை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடுமையான குரலில் ஆபீஸில் நடந்த விஷயம் பற்றி சொல்வதற்கு பேச்சை ஆரம்பிக்க ராமுவுக்கு காது மடல்கள் எல்லாம் கோபத்தில் சிவக்க ஆரம்பித்து விடுகின்றன. கோபுவின் காசில் டிபன் சாப்பிடுவது பற்றித்தான் அவன் பேசுகிறான் என்று தவறாக புரிந்து கொள்கிறான் ராமு. அதனால் ஹோட்டல் என்பதையும் மறந்து கோபுவின் சட்டையை பிடித்து, அற்பமாக நடந்து கொண்டாயே நாயே என்று ராமு உரக்க திட்ட, இப்போது கோபுவுக்கும் கோபம் வந்து விடுகிறது. அவன் இவன் கையை உதற, அவன் தடுக்க, அந்த அமளி துமளியில் தண்ணீர் இருந்த கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து நொறுங்க அதன் மீதே ராமு விழவும் செய்கிறான். கண்ணாடி துண்டு உடம்பில் பல இடங்களில் கிழித்ததால் ரத்தம் குபுகுபு என்று வெளியே வர ஆரம்பிக்கிறது. பிறகு ஹோட்டல் ஊழியர்கள் தலையிட ராமு பக்கத்தில் இருந்த ஒரு மருத்துவமனைக்கும் கோபு ஆபீஸுக்கும் போய்விடுகிறார்கள். ஆனால் கோபுவால் ஆபீஸில் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. ஒரு கணம் நாமும் பொறுமை இழந்து விட்டோமே என்று தன்னைத்தானே கடிந்து கொள்கிறான். உடனே ஆபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு மருத்துவமனைக்கு போகிறான். மருத்துவமனைக்குள் கோபு வருவதை பார்த்ததுமே ராமுவுக்கு குரோதத்தால் ரத்தம் மீண்டும் சூடேறுகிறது. ஹோட்டலில் பாதியில் விட்ட சண்டையை தொடரத்தான் இவன் மருத்துவமனைக்கு வருகிறான் என்று ராமுவின் புத்தி இப்போதும் கோணலாகவே யோசிக்கிறது. அப்போது கோபு கரிசனத்தோடு, உடம்பு எப்படி இருக்கு என்று கேட்க அது ராமுவுக்கு வேறு அர்த்தத்தில் கேட்கிறது. கோபுவை அடிக்க அவன் மீண்டும் கையை ஓங்குகிறான். ஒருவர் பேசும் வார்த்தைகளை விட எந்த கான்டெக்ஸ்டில் அவர் பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை விளக்கத்தான் இந்த கற்பனையான சம்பவத்தை சொன்னேன். இந்த சின்ன விஷயம் புரியாததால் தான் ராமுவை போல நம்மில் பலர் அடுக்கடுக்காக தொடர்ந்து பல துயரங்களை தங்கள் மீது இழுத்து போட்டுக் கொள்கிறோம். பார்த்தல், கேட்டல், இந்த இரண்டு செயல்களையும் நம் கண்களும் காதுகளும் மட்டும் செய்வதில்லை. நம் பெர்செப்ஷன், அதாவது
மனதில் நாம் ஒவ்வொரு மனிதர்களை பற்றியும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் ஏற்படுத்தி வைத்திருக்கும் தெளிவில்லாத ஆதாரம் இல்லாத அபிப்பிராயங்கள் என்ற சின்ன துவாரத்தின் வழியாகத்தான் பல சமயம் பறந்து விரிந்திருக்கும் இந்த உலகை பார்க்கிறோம், கேட்கிறோம். இந்த பெர்செப்ஷன் தான் பல சமயம் நமது கண்களையும் காதுகளையும் திசை திருப்பிவிடுகிறது. யார் குற்றவாளி? பார்க்கும் சக்தி என்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆனால் நாம் நமது கண்களின் முழு அருமையையும் உணர்வது கிடையாது. கண்களை பார்ப்பதற்கு பயன்படுத்துவதை விட தூங்குவதற்கு அதிகம் பயன்படுத்துகிறவர்கள் உண்டு. கண்கள் திறந்திருக்கும் போதே எதிரில் தெரியும் காட்சியை சரியாக பார்க்காமல் கனவுலகில் சஞ்சரிப்பவர்களும் உண்டு. சரி, தூங்கவும் இல்லை, கனவும் காணவில்லை. அப்போதாவது எதிரில் தெரியும் காட்சி நம் கண்களுக்கு உள்ளது உள்ளபடி தெரிகிறதா? அதுவும் பலருக்கு தெரிவதில்லை. கண்ணிலே ஏதாவது ஒரு கலர் கண்ணாடி மாட்டிக்கொண்டு பார்ப்பவர்கள் அதிகம். கலர் கண்ணாடி என்று நான் குறிப்பிடுவது அவரவரது பர்செப்ஷனை. உறவினர்கள், நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள், அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் விஷயங்களை பார்க்கும்போது எந்தவித முழுமையான ஆதாரமும் இல்லாமல் நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் அபிப்பிராயங்கள் தான் பெர்செப்ஷன். நிர்வாகியல் ஒர்க்ஷாப்புகளில் ஒவ்வொருவரின் பெர்செப்ஷன் எப்படி இருக்கிறது என்பதை புரிய வைக்க சின்ன சின்ன புதிர்கள் போடுவார்கள். அதிலிருந்து உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ரோமானிய முறைப்படி 9 என்பதை IX என்று எழுதுவோம் இல்லையா? இதில் எங்கேயாவது ஒரே ஒரு கோடு மட்டும் சேர்த்து இந்த 9 6 என்று மாற்ற வேண்டும். இதை கேட்பதற்கு முன்பு 2 நிமிடம் செலவு செய்து ஒரே ஒரு கோடு போட்டு 9 6 மாற்றுவது உங்களால் முடியுமா என்று முயற்சி செய்து பாருங்களேன். பதில் இதுதான். IX என்பது ரோமானிய முறைப்படி 9. சரி, இதையே ஆங்கில எழுத்துக்களாக நினைத்துக் கொண்டு 2 முறை பாருங்கள். I மற்றும் X என்ற இரு எழுத்துக்கள் தெரிகிறதா? அதன் முன்னால் S என்ற ஆங்கில எழுத்தை சேருங்கள். ஆகா, 9 6 ஆகிவிட்டது. ஒரு கோடு மட்டும் சேர்க்கலாம் என்று சொன்னவுடன் நம்மில் பலருக்கு நேர்கோடுதான் நினைவுக்கு வரும். ஏன், எஸ் என்பது வளைவான ஒரே கோடுதான். ஆனால் அது சிலருக்கு அப்படி நினைவுக்கு வருவதில்லை. சிலருக்கு இது சட்டென்று தோன்றிவிடும். விடுகதைக்கு விடை கண்டுபிடிக்க பெர்செப்ஷன் எப்படி நமக்கு தடையாக இருக்கிறதோ அதே மாதிரிதான் கண்ணுக்கு எதிரே தெரியும் காட்சிகளின் உண்மையான பின் அர்த்தங்களையும் இந்த பர்செப்ஷன் நமக்கு நிறமாற்றி காட்டிவிடும். இந்த கதையை கேளுங்கள். அது கொடிய விலங்குகள் நிறைந்த பயங்கர காடு. அங்கே ஒரு விறகு வெட்டி, அவனுக்கு ஒரு மனைவி. அவள் ரொம்ப அழகானவள். ஆனால் விறகு வெட்டும் நேரம் போக மீதி நேரம் எல்லாம் குடித்துவிட்டு தன் மனைவியை அடிப்பதுதான் அவனுக்கு வேலை. மனைவிக்கோ நாளுக்கு நாள் வாழ்க்கை கசந்து போய் கொண்டிருந்தது. கணவன் வெட்டி போடும் விறகுகளை பரிசலில் ஏற்றிக்கொண்டு ஆற்றின் மறுக்கரைக்கு போய் விற்று அதில் கிடைக்கும் காசில் இருந்து அரிசி பருப்பு வாங்கி வந்து வீட்டில் சமையல் செய்ய வேண்டும். இதுதான் அவளது அன்றாட வேலை. காலப்போக்கில் எதிர்கரையில் இருந்த மளிகை கடைக்காரனுக்கும் விறகு வெட்டியின் மனைவிக்கும் மெல்ல ஒரு நட்பு துளிர்த்து வளர ஆரம்பித்தது. அன்று அமாவாசை. வழக்கத்தை விட அதிகமாக குடித்துவிட்டு வந்த விறகு வெட்டி மனைவியை கொடூரமாக அடித்து உதைத்து கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். இவனிடம் பட்ட அவஸ்தைகள் போதும் என்று மனைவி அந்த நட்ட நடு இரவில் வீட்டை விட்டு வெளியே வருகிறாள். அப்போது அவள் மனதில் கரைக்கு அந்த பக்கம் இருக்கும் மளிகை கடைக்காரனிடம் போய்விடலாம் என்று ஒரு எண்ணம். ஆற்றை கடக்க பரிசல் வேண்டும். விறகு வெட்டியின் மனைவி பரிசல்காரனை போய் எழுப்புகிறாள். பரிசல்காரனோ இவளுக்காக தன் தூக்கத்தை தியாகம் செய்ய தயாராக இல்லை. பரிசல் இல்லை என்றால் என்ன? 2 மைல் தூரம் ஆற்றோரமாக நடந்தால் ஆற்றின் குறுக்கே ஒரு மரப்பாலம் இருக்கிறது, அதன் வழியாக போய்விடலாம் என்று இவள் நினைக்கிறாள். மரப்பாலத்தின் அருகே சிறுத்தை ஒன்று உலவுவதாக பலர் சொன்னது இவளை நினைவுக்கு வருகிறது. என்றாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அவள் மரப்பாலம் நோக்கி நடக்கிறாள். அடுத்த நாள் காலை புலியால் தாக்கப்பட்டு சின்னா பின்னமாக மரப்பாலத்தின் அருகே அவள் உடல். இந்த கதையை உங்கள் வீட்டில் இருக்கும் அத்தனை பேருக்கும் சொல்லுங்கள். கடைசியில் விறகு வெட்டியின் மனைவி சாவுக்கு யார் காரணம் என்று தனித்தனியே கேட்டு பாருங்கள். நாசமாக போன அந்த குடிகார விறகு வெட்டிதான் என்பார் ஒருவர்.
இன்னொருவர் ஒழுக்கம் கெட்ட விறகு வெட்டியின் மனைவி தானே தன் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டாள் என்பார். மூன்றாம் அவர் உதவிக்கு வர மறுத்த இரக்கமற்ற பரிசல்காரன் என்பார். விறகு வெட்டியின் மனைவியை தவறான நடத்தைக்கு ஈர்த்த மளிகை கடைக்காரன் தான் குற்றவாளி என்றும் யாராவது சொல்லக்கூடும். ஒரே கேள்விக்கு ஏன் இத்தனை விடைகள்? ஏனென்றால் எல்லோருக்கும் ஒவ்வொரு பர்செப்ஷன். நள்ளிரவில் ஓங்கி உயர்ந்து நிற்கிற ஒரு அரச மரத்தின் அடியிலிருந்து நிமிர்ந்து பார்க்கிற போது உங்களுக்கு முதலில் அதன் கிளைகள் தெரியலாம், இலைகள் தெரியலாம். அதையெல்லாம் ஊடுருவி பார்க்கிற போதுதான் இலைகளுக்கு அப்பால் மறைந்திருக்கிற நிலாவின் பிரகாசம் தெரியும். அதுபோல் எந்த விஷயத்திலுமே எடுத்த எடுப்பில் உங்கள் பர்செப்ஷன் ஒரு மனிதன் அல்லது அவனது செயல் மீது படிந்து உண்மைக்கு மாறான தோற்றத்தையும் ஏற்படுத்தும். அந்த முதல் பார்வையை மனதுக்குள் வாங்காமல் நிதானத்தோடு விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் தெளிவான மனநிலையில் அதே காட்சியை மீண்டும் அசை போட்டு பார்த்தால்தான் பார்த்ததன் உண்மை உங்களுக்கு விளங்கும். இறைவன் ஏன் இதயத்தில் இருக்கிறான்? ஆண்டவன் இந்த உலகத்தை சுற்றி பார்ப்பதற்காக ஒரு நாள் பூமிக்கு வந்தாராம். ஆண்டவனை அடையாளம் கண்டுகொண்ட பக்தர்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை காசு கேட்டு துரத்தும் உள்ளூர் பிச்சைக்காரர்கள் போல ஆகிவிட்டார்கள். எனக்கு நிறைய நகை கொடு, பணம் கொடு என்று வகை வகையாக கேட்டு ஆண்டவனை துரத்த ஆரம்பித்தார்கள். இவர்களை சமாளிக்க முடியாமல் மண்டபம், சத்திரம், கிராமம், நகரம் என்று எங்கெங்கோ ஓடி பார்த்தார் ஆண்டவன். ஆனால் அவரால் மனிதர்களின் அதை கொடு இதை கொடு என்ற பிக்கல் பிடுங்களிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. அவர் கோயிலை நோக்கி ஓடினாராம். அங்கேயும் தட்டு ஏந்தியவாறு எதிர்கொண்டது பிச்சைக்காரர்கள் கூட்டம். ஆண்டவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கடைசியில் அவருக்கு ஒரு யோசனை பளிச்சிட்டது. மனிதன்தான் உள்நோக்கி சிந்திப்பதே இல்லையே, சுய மதிப்பீடும் செய்து கொள்வதில்லையே, தன்னுடைய இதயத்தை தான் எந்த மனிதனும் பார்ப்பதே இல்லையே, அதனால் அங்கே ஒளிந்து கொண்டால் யாருமே தன்னை கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று எண்ணி மனிதனின் இதயத்திலே போய் ஒளிந்து கொண்டாராம். கடவுள் ஏன் நம் இதயத்தில் குடியிருக்கிறார் என்ற சீரியஸான கேள்விக்கு கிண்டலாக சொல்லப்படுகிற கதை இது. யாரிடமிருந்து எதை வாங்கலாம், எதை பெறலாம் என்ற மனநிலையிலேயே நம்மில் பலர் இருந்து வருகிறோம். அதனால் பிறருக்கு என்ன கொடுக்கலாம் என்றே நாம் நினைப்பது இல்லை. தப்பி தவறி நாம் கோவிலுக்கு ஒரு டியூப்லைட் வாங்கி கொடுத்தால் லைட் வெளிச்சமே வெளியில் வராத சைஸுக்கு அதன் மேல் நம் பெயரை கொட்டை எழுத்துகளில் எழுதிவிடுவோம். இந்து சாஸ்திரப்படி ஒரு பொருளை தானமாக கொடுக்கும் போது இனிமேல் இது என்னுடையது இல்லை என்று சொல்லிவிட்டுத்தான் கொடுக்க வேண்டும். சமஸ்கிருதத்தில் நமமா என்றால் என்னுடையது இல்லை என்று அர்த்தம். என்னுடையது இல்லை என்று சொல்லி ஒரு டியூப்லைட்டை கோவிலுக்கு தானமாக கொடுத்துவிட்டு இது என்னுடையது என்று பெருமைப்பட்டுக் கொள்வது எந்த வகையில் தர்மம்? யோசித்து பாருங்கள். காலையில் எழுந்தவுடன் பல் விளக்க நாம் பயன்படுத்தும் பற்பசையிலிருந்து இரவு தூங்கும் போது உபயோகப்படுத்தும் கொசுவத்தி சுருள் வரை கண்ணுக்கு தெரியாத யார் யாரோ நமக்காக செய்து கொடுத்திருக்கும் பொருட்கள் எத்தனை எத்தனை. இந்த சமூகத்திடமிருந்து இத்தனை பொருட்களை இன்று பெற்றுக்கொண்ட நான் அதற்கு பதிலாக இந்த உலகத்துக்கு என்ன கொடுத்தேன் என்று யோசித்து பார்த்தாலே போதும் நாம் இந்த உலகுக்கு எவ்வளவு கடன்பட்டிருக்கிறோம் என்பது புரியும். அற்புதமான இந்த வாழ்க்கையை ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகில் இருக்கும் அத்தனை தலை சிறந்த விஞ்ஞானிகளும் ஒன்று கூடி முயற்சி செய்தால் கூட உருவாக்க முடியாத அற்புதமான ஓர் உடலை நமக்கு அவர் அளித்திருக்கிறார். நாம் உண்ணும் உணவிலிருந்து உருண்டு கொண்டிருக்கும் இந்த பூமி பந்து வரை நமக்காக இறைவன் கொடுத்திருக்கும் பரிசுகள் எத்தனை. இதற்கெல்லாம் நாம் இறைவனுக்கு தினம் தினம் நன்றி சொல்கிறோமா? நமது வேதத்தில் இருக்கும் ஆரம்ப பாடங்களில் முக்கியமானது நன்றியோடு இருக்க கற்றுக்கொள் என்பதுதான். நமஹா என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம் போற்றி என்றாலும் இதை நன்றி பெருக்கோடுதான் உச்சரிக்க வேண்டும். ஆனால் உதட்டளவில் நாம் பயன்படுத்தும் வார்த்தைகள் என்று கணக்கில் எடுத்தால் அந்த வரிசையில் முதலில் நிற்பது நன்றி. ஒரு முறை நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானம் ஒன்றில் ஏதோ கோளாறு ஏற்பட்டு விமானம் தள்ளாட ஆரம்பித்தது. விமான பணிப்பெண், பயணிகளே பயப்படாதீர்கள், விமானத்தில் சின்ன கோளாறுதான், விமானி சரி செய்து சமாளித்து விடுவார் என்று தைரியம் சொல்கிறார்.
நேரம் போக போக விமானம் கட்டுப்பாடு இல்லாமல் தாறுமாறாக பறக்க ஆரம்பிக்கிறது. அப்போது அன்பு நிறைந்த பயணிகளே, நமது திறமை மிக்க விமானி எவ்வளவோ முயற்சி செய்தும் விமானத்தில் இருக்கும் கோளாறை நிவர்த்தி செய்ய முடியவில்லை. அதனால் இன்னும் சில நிமிடத்தில் விமானம் வெடித்து சிதறிவிடப் போகிறது. எனிவே, தேங்க்யூ ஃபார் ஃபிளையிங் வித் அவர் ஏர்லைன்ஸ் என்று சொல்லி பயணிகளை அதோகதியாக விட்டுவிட்டு விமான பணிப்பெண் பாராசூட்டை மாட்டிக்கொண்டு விமானியோடு வெளியே குதித்து விட்டாளாம். நாமும் சில சமயம் சிலரிடம் சொல்லும் நன்றி பயணிகளுக்கு விமான பணிப்பெண் சொன்ன நன்றி மாதிரி வெறும் சம்பிரதாயமாக இருக்கிறது.

0: குருவே, எதற்காக நன்றி சொன்னீர்?
1: நன்றி சொல்வது எப்படி?
0: இயந்திரத்தனமாக நாக்கிலிருந்து உச்சரிக்கப்படுவது அல்ல நன்றி. ஒரு இதயத்திலிருந்து இன்னொரு இதயத்துக்கு உணர்த்தப்படுவது. உணர்வு பூர்வமாக ஒருவர் தனது நன்றியை தெரிவிக்கும் போது கும்பிடுவதற்காக தானாகவே கைகள் ஒன்று கூடும், உதடுகள் துடிக்கும், கண்களில் நீர்த்துளி பனிக்கும். இது ஜென் புத்திசத்தில் உள்ள ஒரு கதை. ஜப்பான் நாட்டில் உண்மையில் நடந்த கதை இது. சிறிய ஓட்டல் ஒன்றுக்கு முதலாளி அவர். காலையில் எழுந்தால் இரவு படுக்க போகும் வரை அவருக்கு ஓட்டல் வேலை சரியாக இருக்கும். என்றாலும் அவர் மனம் மட்டும் ஆன்மீகத்திலேயே மையம் கொண்டிருந்தது. ஒரே ஒரு ஜென் மத துறவியையாவது தரிசிக்க வேண்டும் என்பது இந்த ஓட்டல் முதலாளியின் தீராத ஆசை. ஆனால் துறவியை தேடி போக கூட அவரது வேலை போல அனுமதிக்கவில்லை. ஓட்டல் முதலாளியின் விருப்பம் ஓட்டல் ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, வழக்கமான வாடிக்கையாளர்களுக்கு கூட தெரியும். ஜென் துறவிகள் மற்ற மத துறவிகள் போல காவி உடையோ அல்லது சாமியார்களுக்கென்று ஒரு பிரத்யேகமான உடையோ வடிவமைத்து அணிய மாட்டார்கள். ஒரு சராசரி ஜப்பானியனை போன்றுதான் ஜென்மத துறவிகள் உடை அணிவார்கள். அதனால் ஜென்மத துறவி யார், சாதாரண குடிமகன் யார் என்று வேறுபடுத்தி பார்ப்பது கடினம். ஒரு நாள் வழக்கம் போல நமது ஓட்டல் முதலாளி மூச்சு விடக்கூட முடியாத அளவுக்கு ஒரே பிஸி. என்றாலும் இடையில் கிடைக்கும் ஒரு சில நிமிடங்களை விரயமாக்காமல் ஓட்டலில் யார் சாப்பிடுகிறார்கள், என்ன சாப்பிடுகிறார்கள் என்று கவனிப்பது இவரது வழக்கம். வழக்கம் போலவே நமது ஓட்டல் முதலாளி அன்று உணவருந்திக் கொண்டிருந்த வாடிக்கையாளர்கள் பக்கம் பார்வையை திருப்பினார். அங்கே இரண்டு பேர் டீ அருந்திக் கொண்டிருந்தார்கள். ஓட்டல் முதலாளிக்கு உற்சாகம் பிடிவிடவில்லை. நான் இத்தனை வருடமாக காத்துக் கொண்டிருந்த ஜென் துறவிகள் கடைசியில் என் ஓட்டலுக்கே வந்து விட்டார்கள் என்று உற்சாக கூச்சலோடு ஓடினார். டீ சாப்பிட்டுக் கொண்டிருந்த அந்த இருவரும் உண்மையிலேயே ஜென் துறவிகள் என்பதால் அவர்கள் ஓட்டல் முதலாளியின் ஆர்வத்தை பார்த்து அவரை தங்களின் சீடராக ஏற்றுக்கொண்டார்கள். தனது மகனிடம் ஓட்டலை ஒப்படைத்து விட்டு ஜென் துறவிகளின் பின்னால் நடக்க துவங்கிய மாஜி ஓட்டல் முதலாளியை பார்த்து வாடிக்கையாளர்கள் கேட்டார்கள், அவர்கள் துறவிகள் என்று நீங்கள் எப்படி கண்டுகொண்டீர்கள்? துறவிகளின் பின்னே நடந்தபடியே மாஜி ஓட்டல் முதலாளி இப்படி பதில் சொன்னார், இவர்கள் டீ அருந்திய விதத்தை பார்த்தே அடையாளம் கண்டுகொண்டேன். மரியாதையோடு இரண்டு கைகளாலும் டீ கோப்பையை பற்றுவதிலிருந்து அதை நன்றி பெருக்கோடும் வாஞ்சையோடும் குடிப்பது வரை அவர்கள் தங்கள் அன்பை பிரதிபலித்தார்கள். இந்த மாஜி ஓட்டல் முதலாளி பிற்காலத்தில் ஒரு ஜென் துறவியாக மாறினார். அது மட்டுமல்ல, தன்னுடைய ஞான கண்களை திறந்த துறவிகளின் நினைவாக அவர் ஜென் டீ மெடிடேஷன் என்ற ஒரு நவீன தியான முறையையும் இந்த உலகுக்கு வழங்கினார். சரி, ஜென் டீ மெடிடேஷன் என்றால் என்ன? நீங்கள் யூகித்தது சரிதான். ஒரு கோப்பை டீயை நன்றி பெருக்கோடு ருசித்து அனுபவித்து காதலோடு குடிப்பதுதான் ஜென் டீ மெடிடேஷன். ஜப்பான் நாட்டில் ஜென் டீ திருவிழா என்று இப்போதும் கூட நடக்கிறது. அந்த திருவிழாவில் அந்த நாட்டு மக்கள் ஒரு சாதாரண டீயை இரண்டு கைகளிலும் ஏந்தி கொண்டு நன்றி பெருக்கோடும் வழிந்தோடும் காதலோடும் உணர்வு பூர்வமாக அருந்துவார்கள். ஜப்பானியர்கள் நன்றியோடு இருக்க ஆண்டவன் அவர்களுக்கு டீ மட்டுமல்ல இன்னும் பல நல்ல விஷயங்களை கொடுத்திருக்கிறான். ஆனால் நான் இறைவனுக்கு நன்றி சொல்ல இறைவன் பசியையும் ஏழ்மையையும் தவிர எனக்கு என்ன கொடுத்திருக்கிறான் என்று நம்மில் சிலர் கேட்கக்கூடும். இந்த கேள்விக்கு சுஃபி மதம் பதில் சொல்கிறது. இஸ்லாமிய மதத்தில் சுஃபி என்று ஒரு பிரிவு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பிரிவின் துறவி தனது சீடர்களோடு ஒரு காட்டின் வழியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மண்டையை பிளக்கும் வெயில், செருப்பில்லாத கால்களை முட்கள் கொடுமைப்படுத்துகின்றன. எதையும் பொருட்படுத்தாது அந்த துறவி காட்டின் வழியே நடந்து போய் கொண்டிருக்கிறார். வழியில் தானம் கேட்டு பசியாறுவதற்கோ அல்லது தாகத்தை தீர்க்க தண்ணீர் குடிப்பதற்கோ எந்த வசதியும் இல்லை. மெல்ல இரவும் வருகிறது. துறவியும் அவரது சீடர்களும் எந்த உணவும் சாப்பிடாமலேயே தூங்குவதற்காக ஆயத்தமாகிறார்கள். அப்போது அந்த சூஃபி துறவி, ஓ ஆண்டவனே, நீ இன்று எனக்கு கொடுத்த எல்லாவற்றுக்கும் உனக்கு நன்றி என்று சத்தமாக வாய்விட்டு பிரார்த்தனை செய்ய பசியால் வதைந்து கொண்டிருக்கும் சீடர்களுக்கு கோபம் வந்துவிடுகிறது. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு அவர்கள் துறவியை பார்த்து கேட்கிறார்கள், ஆண்டவன் இன்று நமக்கு எதுவுமே கொடுக்கவில்லை, ஆனால் நன்றி என்று பிரார்த்தனை செய்தீர்களே, அதன் அர்த்தம் என்ன?
1: சுஃபி துறவி சிரித்துக் கொண்டே சொன்னார், ஆண்டவன் இன்று நமக்கு எதுவுமே கொடுக்கவில்லை என்று யார் சொன்னது? தன் குழந்தைக்கு என்ன கொடுக்கலாம் என்ன கொடுக்கக்கூடாது என்று எப்படி ஒரு தாய்க்கு தெரியுமோ அதே போல நமக்கு இன்று எது கொடுக்க வேண்டும் எது கூடாது என்று இறைவனுக்கு தெரியும். ஆண்டவன் இன்று நமக்கு பசியை கொடுத்திருக்கிறார். அவர் எது செய்தாலும் சரியாகத்தான் செய்வார். அதனால்தான் அவருக்கு நன்றி சொன்னேன். அனுபவம் இரண்டே வகைதான். அமெரிக்கா வியட்நாம் போர் நடந்த சமயம் யுத்தம் வியட்நாம் நாட்டை நார் நாராக கிழித்து போட்டிருந்தது. வீட்டை இழந்த மக்கள், பெற்றோரை இழந்த குழந்தைகள், கணவனை இழந்த மனைவி என்று நாடு முழுதும் கண்ணீராலும் இரத்தத்தாலும் நனைந்திருந்தது. போரின் விளைவுகளை பார்வையிட்டு அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக அமெரிக்க அரசு இரண்டு தளபதிகளை அப்போது வியட்நாமுக்கு அனுப்பியது. கைகால் சிதைந்து துடிக்கும் சிப்பாய்கள், குழந்தையின் பிணத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கதறும் தாய்மார்கள் என்று காட்சிகளை பார்த்த ஒரு தளபதியால் இந்த சோகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தற்கொலை செய்து கொண்டு அவர் தனது வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். இந்த தளபதி பார்த்த அதே காட்சிகளை அடுத்த தளபதியும் பார்த்தார். பார்த்த பிறகு தனக்கு இருந்த சின்ன சின்ன கவலைகள் எல்லாம் இதற்கு முன் ஒன்றுமே இல்லை என்றாகிவிட்டது அவருக்கு. ஊர் திரும்பியதும் அவர் கொடுத்த கடன் திரும்பி வரவில்லையே, சொந்தமாக கார் வாங்க முடியவில்லையே என்பது போன்ற தினப்படி கவலைகளில் இருக்கும் மனிதர்களிடம் வியட்நாம் மக்களின் அவதிகளை எடுத்துச் சொன்னார். மக்கள் மனமுருகி கேட்டார்கள். அதன் பிறகு வியட்நாம் அனுபவம் பற்றி பேசச் சொல்லி இந்த தளபதிக்கு நிறைய அழைப்பு. இதை வைத்தே அவர் பெரிய பணக்காரராகிவிட்டார். ஒரு தளபதி தற்கொலை செய்து கொள்கிறார், அடுத்தவரோ தனக்கிருந்த பிரச்சனைகளையே மறந்து மற்றவர்களின் பிரச்சனைகளையும் மறக்கடிக்கிறார். ஆனால் அடிப்படையில் இருவரும் பார்த்த காட்சிகள் ஒன்றுதான். இதே மாதிரியே இன்னொரு உதாரணத்தை சொல்லிவிட்டு விஷயத்துக்கு வருகிறேன். அது ஷூ தயாரிக்கும் ஒரு பன்னாட்டு நிறுவனம். தனது கம்பெனியின் ஷூக்களுக்கு குறிப்பிட்ட ஓர் ஆப்பிரிக்க நாட்டில் எவ்வளவு டிமாண்ட் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள கம்பெனி முதலாளி அந்த நாட்டுக்கு ஒரு மேனேஜரை அனுப்பினார். போன வேகத்திலேயே தனது நாட்டுக்கு பறந்து வந்த மேனேஜர் அந்த நாட்டில் நாம் ஷூக்களையே விற்க முடியாது என்று ரிப்போர்ட் கொடுத்தார். ஏன் என்று கேட்டதற்கு அவர் சொன்ன பதில், அந்த நாட்டில் யாருமே ஷூ அணிவதில்லை. முதலாளி முடியாது என்ற வார்த்தையை அத்தனை சுலபமாக ஏற்றுக்கொள்ளும் ரகம் கிடையாது. அதே ஆப்பிரிக்க நாட்டுக்கு இன்னொரு மேனேஜரை அனுப்பினார். அந்த நாட்டுக்கு போய் ஸ்டடி செய்த இரண்டாவது மேனேஜர் சந்தோஷத்தில் துள்ளி கொண்டு முதலாளியின் அறைக்குள் ஓடி வந்து சொன்னார், நமது கம்பெனியின் ஷூக்களுக்கு அங்கே மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கிறது. எப்படி என்று அவரிடம் முதலாளி கேட்டார். அதற்கு இரண்டாவது மேனேஜர் சொன்ன பதில், அந்த நாட்டில் யாருமே ஷூ அணிவதில்லை. இதிலிருந்து நாம் படிக்க வேண்டிய பாடம் இதுதான், ஒவ்வொரு மனிதனும் அலுவலகம், வியாபாரம், வீடு என்று வகை வகையான சந்தர்ப்பங்களில் விதவிதமான அனுபவங்களுக்கு ஆட்படுகிறான். ஆனால் என்னை பொறுத்தவரை எல்லா அனுபவங்களையும் இரண்டே வகையாகத்தான் பிரிக்க முடியும். ஆட்படும் அனுபவம் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து ஏதாவது ஒரு பாடம் படிக்க வேண்டும். அது சிறப்பான அனுபவம். எந்த அனுபவத்திலிருந்து அவன் பாடம் எதுவுமே கற்றுக்கொள்ளவில்லையோ அது மோசமான அனுபவம். மின்சார விளக்கை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் தனது முதல் முயற்சியிலேயே வெற்றியை தொட்டுவிடவில்லை. ஏறக்குறைய 1000 சோதனைகளுக்கு பிறகுதான் அவர் பல்பு கண்டுபிடித்தார். நீங்கள் 1000 சோதனை செய்தீர்கள், அதில் 999 சோதனைகள் தோல்வியடைந்து விட்டன, ஒன்றே ஒன்றுதான் வெற்றி பெற்றது இல்லையா என்று அவரிடம் யாரோ ஒரு முறை கேட்டார்கள். அதற்கு எடிசன் சொன்னார், 99 சோதனைகளிலும் நான் எதுவுமே கண்டுபிடிக்கவில்லை என்று யார் சொன்னது? ஒரு பல்பை உருவாக்க தவறாக முயற்சி செய்வது எப்படி என்று இந்த 999 சோதனைகளிலிருந்து நான் கற்றுக்கொண்டேனே. நயாகரா சின்ரோம். பரீட்சை நடக்கும் நேரங்களில் நான் பம்பாய், பெங்களூர், ஹைதராபாத் என்று எங்கு போனாலும் என்னிடம் வருகிற மாணவர்கள் என் முன் தவறாமல் இந்த கேள்வியை வைக்கிறார்கள். என்னால் முழு கவனத்தோடு படிக்க முடியவில்லை. நண்பர்கள், கிரிக்கெட் போன்ற விஷயங்கள் கவனத்தை சிதற வைக்கின்றன, எப்படி சமாளிப்பது? அண்மையில் சென்னைக்கு நான் வந்தபோதும் மாணவர் ஒருவர் என்னிடம் இதே கேள்வியை கேட்டார். நீங்கள் என்ன படிக்கிறீர்கள் என்றேன். சிஏ. அப்படியென்றால் ஏதாவது ஆடிட்டரிடம் 3 வருடங்களுக்கு நீங்கள் பயிற்சி பெற வேண்டுமே. ஆம், பயிற்சி காலம் முடிந்துவிட்டது. இப்போது சில தனியார் நிறுவனங்களின் கணக்கு வழக்குகளை கவனிக்கும் வேலையை செய்கிறேன். நண்பர்கள் டிவி என்று மாலை நேரம் போய்விடுகிறது. இரவு நேரங்களிலாவது படிக்கலாம் என்றால் பகல் முழுவதும் வேலை செய்த களைப்பு. ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பத்திரிகை படிக்க மனம் போகிறதே தவிர பரீட்சைக்கு படிக்க முடியவில்லை. இவரின் வேல்யூ சிஸ்டம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். பெரிய நிறுவனங்களுக்கு போய் அங்கே இருக்கும் அதிகாரிகளுடன் ஏசி ஹாலில் உட்கார்ந்து இவர் செய்யும் வேலைக்கும் அதன் மூலம் கிடைக்கும் கௌரவத்துக்கும் ஊதியத்துக்கும் இவர் கொடுக்கும் முக்கியத்துவம் அதிகம், மதிப்பும் அதிகம். இதற்கு அடுத்தபடியாக இவரின் வேல்யூ சிஸ்டம் நண்பர்கள் டிவியில் நடக்கும் கிரிக்கெட் மேட்ச் ஆகியவற்றுக்குத்தான் இடம் கொடுத்திருக்கிறது. இங்கே இது சரி இது தவறு என்றெல்லாம் சொல்ல முடியாது. பரீட்சையில் பாஸ் செய்வதுதான் எனக்கு முக்கியம் என்று இந்த மாணவர் ஒரு இலக்குடன் இருந்திருந்தால் மற்ற விஷயங்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட இவர் படிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். இதை அந்த மாணவருக்கும் சொன்னேன், ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் பரீட்சைக்கு படிப்பதற்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேன். சிஏ பட்டம் வாங்குவதுதான் எனக்கு முக்கியம். கிரிக்கெட் எனக்கு முக்கியமே இல்லை. ஆனால் கிரிக்கெட் பற்றி கட்டுரைகள் வெளிவரும் ஸ்போர்ட்ஸ் பத்திரிகைகளை பார்த்ததுமே பாடப்புத்தகத்தை மறந்துவிட்டு இதை படிக்க ஆரம்பித்து விடுகிறேனே என்றார். நீங்கள் கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்பதால் தான் உங்களுக்கு அதன் மீது ஆர்வம் வருகிறது. உங்களின் சிந்தனை அல்லது எண்ணங்கள் தான் உங்கள் செயலை தீர்மானிக்கின்றன. சிஏ தான் முக்கியம் என்றால் உங்களின் வேல்யூ சிஸ்டமை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். 2 நாட்களுக்கு பின் மாணவர் மீண்டும் வந்தார். சுவாமி, நான் எனது வேல்யூ சிஸ்டமை மாற்ற முயற்சி செய்து பார்த்தேன். அது அத்தனை சுலபமாக இல்லையே. இந்த முறை அவரிடம் இப்படி சொன்னேன், நல்லது, கிரிக்கெட் சிஏ இந்த இரண்டில் கிரிக்கெட்டுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப் போகிறீர்கள், பரீட்சைக்கு கிடையாது என்றால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஒரு பேப்பரில் எழுதி பாருங்கள். கிரிக்கெட்டை 2ஆம் பட்சத்துக்கு தள்ள முடிந்தால் அதனால் கிடைக்கப் போகும் சாதக பாதகங்களையும் இன்னொரு பேப்பரில் எழுதி பாருங்கள். வாழ்க்கையில் எது முக்கியம் என்று தானாக விளங்கும். தன்னுடைய வேல்யூ சிஸ்டமை இப்படி எழுதி பார்த்து மெல்ல மாற்றிக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை அவர் மனதில் துளிர் விடுவதை அவரது கண்களின் வழியாக என்னால் பார்க்க முடிந்தது. உங்களின் நாளைய சந்தோஷத்துக்காக இன்றே நீங்கள் திட்டமிட வேண்டும். இல்லை என்றால் உங்களின் நாளைய தினத்தை துயரமும் சோகமும் கைப்பற்றிவிடும். திட்டம் எல்லாம் போட்டு வாழ்க்கையை நடத்த முடியாது என்று வரட்டு வேதாந்தம் பேசிக்கொண்டு வாழ்க்கை இழுத்து கொண்டு போகிற திசையிலேயே நாமும் போவோம் என்றால் இந்த கதையில் வரும் கதாநாயகன் மாதிரி ஆகிவிடுவீர்கள். அந்த மனிதன் படகில் போய்கொண்டிருந்தான். குளிர்ந்த நீர், கரையெங்கும் அடர்ந்த மரங்கள்,

வீச படகும் வேகமாக போக ஆரம்பித்தது. சோம்பேறிக்கு சந்தோஷத்தில் தலைகால் புரியவில்லை. பிரமாதம், என் பயணம் இன்னும் வேகமாகிவிட்டது என்று ஆரவாரம் செய்தான். இன்னும் கொஞ்சம் நேரமானது. தூரத்தில் ஏதோ ஓவென ஒரு ஓசை மெல்லியதாக கேட்க ஆரம்பித்தது. அடரா, என் பயணத்தை சிறப்பிக்க இயற்கையே இசையமைக்கிறது என்று மகிழ்ந்து கொண்டான். படகோ திடீரென நிலை தடுமாறி சரிய ஆரம்பித்த போதுதான் ஒரு நீர்வீழ்ச்சி வழியே அதல பாதாளத்துக்கு தான் போய்கொண்டிருப்பதை உணர்ந்தான் அவன். இதுவரை அவன் பயணம் செய்து கொண்டிருந்த ஆறுதான் நயாகரா நீர்வீழ்ச்சியாக ஹோ என்ற சத்தத்துடன் விழுந்து கொண்டிருந்தது. சோம்பேறி மரண பயத்தோடு துடுப்பை எடுத்து படகின் திசையை மாற்ற பார்த்தபோது நேரம் கடந்து விட்டது. துடுப்புக்கு அங்கே பயன் இல்லை. நீர்வீழ்ச்சியில் வீழ்வதை அவனால் தடுக்க முடியவில்லை. இந்த சோம்பேறித்தன மனநிலையைத்தான் நயாகரா சின்ரோம் என்பார்கள். பார்வை 1, 2, 3. அவன் மீன் விற்பதற்காக முதன் முதலாக கடைவீதிக்கு வந்தான். ஒரு கூடை நிறைய மீன்களுடன் சந்தடி உள்ள ஒரு இடமாக பார்த்து கூடையை வைத்துவிட்டு அதற்கு மேலே உள்ள சுவரில் ஒரு பலகையை மாட்டி இங்கே புது மீன் விற்பனை செய்யப்படும் என்று எழுதி வைத்தான். வாசகம் சரியாக இருக்கிறதா என்று அவனுக்கு சந்தேகம். தான் எழுதியதை தானே ஒருமுறை படித்து பார்த்தான். யாராவது பழைய மீனை விற்பார்களா என்ன என்று அவனுக்குள்ளே கேள்வி எழ, புது என்ற வார்த்தை தேவையில்லை என்று அவனுக்கு பட்டது. அந்த வார்த்தையை அழித்துவிட்டு எஞ்சி உள்ள வார்த்தைகளை படித்து பார்த்தான். இங்கே மீன் விற்பனை செய்யப்படும் என்றிருந்தது. சரிதான், மீனை தானம் செய்வதற்காக கடை வீதிக்கு கொண்டு வருவார்கள் என்று தோன்றியது. விற்பனை செய்யப்படும் என்ற வார்த்தைகளும் தேவையில்லை என்று அவனுக்கு பட்டது. அதையும் அழித்துவிட்டு இப்போது படித்து பார்த்தான். இங்கே மீன் என்று இருந்தது. அவனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. பார்த்த மாத்திரத்திலேயே மீன் இங்கே இருக்கிறது என்றுதான் தெரிகிறதே. அப்புறம் எதற்கு வீணாக இங்கே என்ற வார்த்தை? இங்கேயையும் அவன் அழித்தான். இப்போது மீன் என்ற வார்த்தை மட்டும் இருந்தது. மீனை சுவைத்து தின்ன தெரிந்தவர்களுக்கு பார்த்ததுமே தெரிந்து விட்டதா அது மீன் என்ற எண்ணம் உருவாக அந்த ஒரு வார்த்தையையும் அவன் அழித்து விட்டான். இப்போது பலகையில் எந்த வார்த்தையும் இல்லை. மீன் விற்பனை செய்தவன் பலகையில் எழுதி வைத்த வாக்கியத்தை போலத்தான் நமது பல பிரச்சனைகளும். பிரச்சனைகளை நாம் சரியாக பார்க்க கற்றுக்கொண்டால் பலகையில் எழுதி வைத்த எழுத்துக்களைப் போல பிரச்சனைகளும் படிப்படியாக மறைந்துவிடும். ஆனால் இதில் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னவென்றால், நம்மில் பலருக்கு பார்க்கவே தெரிவதில்லை. பிலாசபி என்ற ஆங்கில வார்த்தையை தமிழில் தத்துவம் என்று சொல்லலாம். சமஸ்கிருத மொழியில் இதற்கு தரிசனம் என்று பெயர். ஆம், பார்ப்பது என்று பொருள். பார்ப்பதற்கு என்னவெல்லாம் தேவை? கண்கள் மட்டும் இருந்தால் போதுமா? விழிகள் இருந்தால் போதாது, விழிப்பு உணர்வு தேவை என்கிறார் பகவான் கிருஷ்ணர். இந்த விழிப்பு உணர்வு இருந்தால்தான் பொருட்கள், மனிதர்கள், நாம் இந்த மூன்றையும் எப்படி வித்தியாசப்படுத்தி பார்ப்பது என்பது நமக்கு புலப்படும். எத்தனை வீடு வைத்திருக்கிறாய், அது எவ்வளவு மதிப்பு? என்ன கார் வைத்திருக்கிறாய், எத்தனையாவது ஆண்டு மாடல் என்றுதான் பொருட்களை பற்றி பேசும்போது குறிப்பிடுவோம். மேலும் பொருட்கள் எல்லாமே கருவிகள். அதனால் பொருட்களை கணித ரீதியாக பார்க்க வேண்டும். பொருட்களை கருவியை போலத்தான் பார்க்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். சரி, அடுத்து மனிதர்களை எப்படி பார்ப்பது? பொருட்களை பார்க்க பயன்படுத்தும் அதே அளவுகோலை வைத்து மனிதர்களை பார்க்க கூடாது. அன்புள்ள அப்பா, பாசமுள்ள அம்மா, நேசம் மிகுந்த சகோதரி, நன்றி மிக்க நண்பன் என்று மனிதர்களை பார்க்கும்போது உறவு முறை என்ற அன்புதான் இங்கே அளவுகோல். ஆனால் நடைமுறையில் நாம் என்ன செய்கிறோம்? கருவியாக பயன்படுத்த வேண்டிய வீடு, கார், டிவி போன்ற பொருட்கள் மீது உறவு முறை வைக்காத குறையாக உணர்வு ரீதியாக பற்றுதல் வைக்கிறோம். அன்பு வைக்க வேண்டிய அம்மா, அப்பா, மனைவி, குழந்தைகள், சகோதரன், நண்பர்கள் போன்ற மனிதர்களை நமக்கு வேண்டியவற்றை நிறைவேற்றி தரும் கருவியாக பயன்படுத்துகிறோம். பொருட்களை கணித ரீதியாக பார்க்க வேண்டும், மனிதர்களை அன்போடு பார்க்க வேண்டும். சரி, நம்மை நாமே உள்நோக்கி பார்ப்பது எப்படி? நம்மை எப்படி பார்ப்பது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் என்ற நாம் குறிப்பிடும் உடம்பு என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நமது உடம்பில் மூன்று உடம்புகள் உண்டு. முதலாவது ஸ்தூல சரீரம், சதையாலும் எலும்புகளாலும் ஆன உடம்பு. இரண்டாவது சூட்சும சரீரம், அதாவது நமது அறிவு, சிந்தனை, எண்ணங்கள் ஆகிய

உள்ளடக்கிய நாம். கடைசியாக எஞ்சி நிற்பது காரண சரீரம். சமஸ்கிருதத்தில் இதற்கு சாட்சி என்று பெயர். தமிழில் விழிப்பு உணர்வு என்று சொல்லலாம். பார்த்தீர்களா, இப்போது நாம் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துவிட்டோம். பிரச்சனையை எதிர்கொள்ள நமக்கு தேவை பார்வை, பார்ப்பதற்கு தேவை விழிப்பு உணர்வு. பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்பது தவறு. ஏனெனில் பிரச்சனைகள் இல்லாத ஒரே இடம் சுடுகாடு மட்டும்தான். அதாவது மரணத்துக்கு பிறகு பிணங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. வாழ்கிற மனிதர்கள் அனைவருக்கும் பிரச்சனைகள் நிச்சயம் இருக்கும். பிரச்சனை இல்லை என்றால் வாழ்க்கையிலும் சுவை இருக்காது. குப்பர வீழ்வது, அடிபடுவது, வலியில் துடிப்பது, வலியோடு வெற்றியை துரத்திக் கொண்டு ஓடுவது, வெற்றி கிட்ட போகும் தருணத்தில் எதிரி அதை தட்டி விடுவது, இதெல்லாம் வாழ்க்கையில் மட்டுமல்ல கால்பந்தாட்டத்திலும் நடக்கிறது. ஆனால் கால்பந்தாட்ட வீரனுக்கு அவன் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் தான் சவால், சுவாரஸ்யம். கால்பந்தாட்ட வீரன் ஒருவன் கால்பந்தை உருட்டிக் கொண்டு கோல் போட ஓடும்போது கோல் கீப்பர் உட்பட எதிர்டீமில் இருக்கும் யாருமே அவன் பந்தை தடுக்காமல் ஒதுங்கி நின்றால் அந்த விளையாட்டு களைகட்டுமா? அவனுக்கும் தான் தொடர்ந்து விளையாட உற்சாகம் பிறக்குமா? அல்லது அப்படி ஒரு அசுவாரஸ்யமான ஆட்டத்தை யாராயிலும் ஏறெடுத்துதான் பார்ப்பார்களா? யோசியுங்கள். அசரீரி அதிசயம். பிரச்சனைகள் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். வெளியிலிருந்து வரும் பிரச்சனைகள் ஒருபுறம் என்றால் நாமே வலிய போய் இழுத்து போட்டுக் கொள்ளும் பிரச்சனைகளும் உண்டு. இந்த வகை பிரச்சனைகளுக்கு பெரும்பாலும் மூல காரணம் பேராசை. ஜென் மதத்தில் இது சம்பந்தமாக ஒரு கதை உண்டு. அது ஒரு கிராமம். ஒரு நாள் கிராமத்துக்கு ஜென் துறவி ஒருவர் வந்தார். ஊர் மக்களில் பலர், என் பிரச்சனைகள் எல்லாம் ஒழிய வேண்டும், நான் விரும்புவது எல்லாம் நடக்க வேண்டும், இது மட்டும் நிறைவேறினால் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்றெல்லாம் துறவியிடம் சொன்னார்கள். எல்லாவற்றையும் மௌனமாக கேட்டுக்கொண்ட துறவி அடுத்த நாள் அந்த கிராமத்தில் ஓர் அசரீரியை ஒழிக்கச் செய்தார். நாளை பகல் 12 மணிக்கு இந்த கிராமத்தில் ஓர் அதிசயம் நடக்க இருக்கிறது. ஆம், உங்களின் எல்லா பிரச்சனைகளையும் ஒரு கற்பனையான கோணிப்பையில் போட்டு கட்டி எடுத்துக்கொண்டு போய் ஆற்றின் அடுத்த கரையில் போட்டு விடுங்கள். பிறகு அதே கற்பனை கோணிப்பையில் வீடு, நகை, உணவு என்று எதை ஆசைப்பட்டாலும் அதில் போட்டு வீட்டுக்கு கொண்டு வருவதாக கற்பனை செய்யுங்கள். உங்கள் கற்பனை பலிக்கும். இந்த அசரீரி உண்மையா இல்லையா என்பதை பற்றி ஊர் மக்களுக்கு ஒரே குழப்பம். என்றாலும் அசரீரியான குரல் அவர்களுக்கு பிரமிப்பை உண்டாக்கியது. அது சொன்னபடி செய்து பிரச்சனைகள் எல்லாம் தொலைந்து நாம் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைத்தால் நன்மைதானே? அசரீரி வாக்கு பொய்த்து போனாலும் நஷ்டம் ஏதும் இல்லையே. அதனால் அசரீரி சொன்னபடியே செய்துதான் பார்ப்போமே என்று அடுத்த நாள் நண்பகல் ஊர் மக்கள் தங்களின் பிரச்சனைகளை மூட்டை கட்டி கொண்டு போய் ஆற்றின் அடுத்த கரையில் போட்டுவிட்டு பங்களா, வைர நெக்லஸ், கார் என்று தாங்கள் சந்தோஷம் என்று கருதிய அனைத்து பொருட்களையும் கற்பனை மூட்டையில் கட்டி எடுத்துக் கொண்டு ஊர் திரும்பினார்கள். திரும்பியவர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கி திக்கு முக்காடி போனார்கள். ஆம், அசரீரி சொன்னது அப்படியே பலித்து விட்டது. கார் வேண்டும் என்று நினைத்தவரின் வீட்டு முன் நிஜமாகவே கார் நின்றிருந்தது. மாடி வீடு வேண்டும் என்று கேட்டவரின் வீடு மாடி வீடாக மாறியிருந்தது. எல்லோருக்கும் சந்தோஷம் பிடிபடவில்லை. ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்சம் நேரம்தான். தங்களை விட அடுத்த வீட்டுக்காரன் அதிக சந்தோஷமாக இருப்பது போல் ஒவ்வொருவருக்குமே தோன்றியது. ஏன் என்று விசாரிக்க தொடங்கினார்கள். அடுத்த கணம் கவலை மீண்டும் அவர்களின் காலை வந்து கட்டிக்கொண்டது. ஐயோ, நாம் ஒற்றை வடம் தங்கச்சின்னு கேட்டோம், அதுதான் கிடைத்தது. ஆனால் அடுத்த வீட்டு பெண் இரட்டை வடம் செயின் கேட்டு வாங்கிவிட்டாளே. நாம் வீடுதான் கேட்டோம், ஆனால் எதிர் வீட்டுக்காரன் சலவைக்கல் பதித்த பங்களா வேண்டும் என்று கேட்டு வாங்கிவிட்டானே. நாமும் அது போல கேட்டிருக்கலாமே, நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தும் நழுவ விட்டு விட்டோமே என்று கவலைப்பட்டவாறே மீண்டும் அந்த துறவியை சந்தித்து புலம்பத் தொடங்கிவிட்டார்கள். மறுபடி அந்த ஊரை விரக்தி ஆக்கிரமித்தது. பிரச்சனைகள் இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியாது என்றுதான் பலரும் நினைக்கிறார்கள். இவர்களுக்கு நான் சொல்வது எல்லாம் இதுதான். பிரச்சனைகளை சந்தோஷத்தோடு முடிச்சு போட்டு பார்க்காதீர்கள். பிரச்சனைகள் எல்லோர் வாழ்விலும் இருக்கும். பிரச்சனைகள் ஒருபுறம் இருந்துவிட்டு போகட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று ஒவ்வொருவரும் உற்சாகமாக இருக்க வேண்டும். இப்படி சொல்வதால் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்றே சிந்திக்காதீர்கள்.
என்று நான் சொல்வதாக அர்த்தமில்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை விடவா ஒருவருக்கு பிரச்சனை இருந்து விட முடியும்? கர்ப்பத்தில் உருவானதில் இருந்தே கிருஷ்ணரை கொல்வதற்காக அவர் மாமா கம்சன் காத்திருக்கவில்லையா? யுத்த களத்தில் எந்த அர்ஜுனனுக்காக அவர் தேரோட்டி கொண்டு போனாரோ அவனே, ஐயையோ நான் சண்டை போட மாட்டேன் என்று வில்லையும் அம்பையும் தூக்கி எறிந்து கடைசி நேரத்தில் தலைவலி கொடுக்கவில்லையா? குருக்ஷேத்திர போர்க்களத்தில் தினம் ஒரு பிரச்சனை. அதையெல்லாம் சமாளிக்கும் போதும் கிருஷ்ணரின் முகத்தை விட்டு சந்தோஷ புன்னகை ஒரு கணம் கூட விலகவில்லையே. கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லியிருப்பதும் இதையேதான். சுகம் துக்கம் இரண்டையும் ஒரே மாதிரி பாவிக்க கற்றுக்கொள். இன்பம் துன்பம் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து சரியான பாடம் கற்றுக்கொண்டால் தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு ஆனந்தத்தை கொடுக்கும். பிடிக்காத சினிமா, விரும்பாத காட்சி. சமீபத்தில் வாழ்வியல் பயிற்சி முகாம் நடத்துவதற்காக ஹைதராபாத் சென்றிருந்தேன். அப்போது கடந்த காலத்தில் ஏற்பட்ட பல காயங்கள் இன்றும் தங்கள் மனதில் வலுவாக இருப்பதாக பலர் துயரப்பட்டுக் கொண்டார்கள். கடந்த காலத்தின் கசப்பான விஷயங்கள் அவ்வப்போது அப்செட் செய்து விடுகிறது, அதிலிருந்து மீள என்ன வழி என்று அவர்கள் கேட்டார்கள். என்னுடைய வாழ்வியல் பயிற்சி முகாம் நிகழ்ச்சிகளில் பல சமயம் என்னை விட நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வருபவர்கள்தான் அதிகமாக பேசுவார்கள். பேச சொல்லி நானும் உற்சாகப்படுத்துவேன். அதனால் நான் அவர்களிடம் இப்படி கேட்டேன், உங்கள் மனதில் நீண்ட நாட்களாக ஆறாமல் இருக்கும் காயம்தான் என்ன? முதலில் ஓர் இளைஞர் பேச துவங்கினார். நானும் என் நண்பனும் சேர்ந்து ஒரு சிவில் கான்ட்ராக்ட் பிசினஸ் ஆரம்பித்தோம். அப்போது நான் அரசு உத்தியோகத்தில் இருந்ததால் கம்பெனியை என் நண்பன் பெயரிலேயே தொடங்கினேன். வியாபாரமும் குறுகிய காலத்திலேயே சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. நான் வியாபாரத்தில் முழு கவனம் செலுத்துவதற்காக என் அரசு வேலையை கூட ராஜினாமா செய்துவிட்டேன். ஒரு நாள் இன்கம் டாக்ஸ் சம்பந்தமாக சில விவரங்களை திரட்டுவதற்காக என் நண்பனிடம் கம்பெனியின் கணக்கு புத்தகங்களை கேட்டேன். அதற்கு அவன், இதோ பார், நீ செய்யும் வேலைக்கு உனக்கு எவ்வளவு சம்பளம் வேண்டுமோ அதை கேட்டு வாங்கிக்கொள், கணக்கு வழக்கு பற்றி எல்லாம் நீ கவலைப்படாதே என்று அணுகுண்டுகள் வீசுவது போல வார்த்தைகளை வீசினான். கம்பெனியின் செக் புத்தகத்தில் கையெழுத்திடுவதில் ஆரம்பித்து கம்பெனியின் எல்லா உரிமைகளையும் நண்பனை நம்பி அவன் பெயரிலேயே வைத்திருந்ததால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. என் மனைவி மற்றும் குழந்தையின் நகைகள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் விற்று முதல் போட்டு துவங்கிய என் கம்பெனியில் இருந்து கண்களை துடைத்துக் கொண்டு நான் வெளியே வந்து விட்டேன். நான் உழைத்து வேர்வை சிந்தி உருவாக்கிய கம்பெனி ஒரு சில நிமிடங்களில் என்னிடமிருந்து பறிபோய்விட்டது. இந்த சம்பவம் நடந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. நான் வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை தொடங்கி இப்போது அது நல்ல லாபத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் என் நண்பன் எனக்கு இழைத்த துரோகத்தை எப்போது நினைத்து பார்த்தாலும் என் நெஞ்சு விம்முகிறது, கண்கள் நீர் சொருகின்றன. அடுத்து ஒரு இளம் பெண் சொன்னார், நான் ஒருவரை காதலித்தேன், கல்யாணமும் செய்து கொண்டேன். ஆனால் என் மாமியார் மட்டும் கல்யாணத்துக்கு பிறகும் என்னை விரோதமாகவே பார்த்து வந்தார். என் கல்யாணம் நடந்த சில வாரங்களில் என் புகுந்த வீட்டில் மிகப்பெரிய சோகம் ஒன்று நடந்தது. ஆம், என் கணவரின் தங்கை விபத்து ஒன்றில் விதவையானார். நான் வந்த நேரம்தான் இந்த விபத்துக்கு காரணம் என்று மாமியார் என்னை சபிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் துக்கம் விசாரிக்க என் உறவினர்கள் வந்தார்கள். அவர்கள் முன்னால் என் மாமியார், தரித்திரம் பிடித்தவளே, நீ அடியெடுத்து வைத்த நேரம்தான் என் வீட்டில் இழவு விழுந்து விட்டது என்று கோரத்தாண்டவம் ஆடினார். அது மட்டுமல்ல, இந்த வீட்டில் உனக்கு இனி இடமில்லை, உடனே வீட்டை விட்டு வெளியே போ என்றும் என்னை பார்த்து கத்தினார். அன்றே நானும் என் கணவரும் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டோம். பிறகு சில வருடம் கழித்து என் மைத்துனர்களுக்கு திருமணம் நடந்தது. என் கணவர்தான் வீட்டில் முதல் பிள்ளை. என்றாலும் சொந்த தம்பியின் திருமணத்துக்கே அவருக்கு அழைப்பு இல்லை. பிறகு சில வருடம் கழித்து என் மாமனார் நோய்வாய்ப்பட்டார். நான் என் கணவரோடு அவரை பார்ப்பதற்காக போனேன். மரணப்படுகையில் இருந்தபோதும் அவர் கோபம் குறையாமலேயே இருந்தது. மூதேவி, உன் காற்று பட்டாலே என் புருஷன் இறந்து போய் விடுவார், நீ முதலில் வெளியே போ என்றார் மாமியார். நான் வீடு திரும்பியதும் என் கணவரிடம் கதறி கதறி அழுதேன். கொஞ்ச நாட்களிலேயே என் மாமனார் இறந்து போனார். வீட்டின் முதல் பிள்ளையான என் கணவருக்கு அவரது அப்பாவை கடைசியாக ஒரு முறை பார்க்கும் சந்தர்ப்பம் கூட கிடைக்கவில்லை. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. நான் என் மாமியார் வசிக்கும் ஊரிலிருந்து பல நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் ஹைதராபாத்தில்
இப்போது என் குழந்தைகளோடும் கணவரோடும் ஓரளவுக்கு வசதியாகவே வாழ்கிறேன். என்றாலும் என் மாமியார் எனக்கு என்னை விட என் கணவருக்கு செய்த அவமானத்தை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சு குமுறுகிறது. என்ன செய்வது? இதே ரீதியில் பலர் தங்களின் நெஞ்சில் இருக்கும் வடுக்களை பற்றி சொன்னார்கள். நான் அவர்களுக்கு நேரடியாக பதில் சொல்ல விரும்பவில்லை. உங்களுக்கு பிடிக்காத போர் அடிக்கும் சினிமா ஒன்றின் பெயர் சொல்லுங்களேன் என்று கேட்டேன். அவர்கள் ஆளாளுக்கு ஒரு பெயர் சொன்னார்கள். ஓகே, இந்த சினிமாவின் வீடியோ கேசட்டை தேடி பிடித்து வாங்கி வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து ராத்திரி வரை வீடியோவில் திருப்பி திருப்பி போட்டு பாருங்களேன் என்றேன். ஐயையோ, என்னால் முடியவே முடியாது. முடிகிற காரியமாக வேறு எதையாவது சொல்லுங்கள் என்றார்கள் அவர்கள். நண்பன் உங்களுக்கு செய்த துரோகமும் மாமியார் செய்த கொடுமைகளும் கூட உங்களுக்கு பிடிக்காத காட்சிகள் தான். பிறகு ஏன் அதை உங்கள் மனத்திரையில் மீண்டும் மீண்டும் ஓட்டி பார்க்கிறீர்கள்? பிடிக்காத சினிமாவை பார்க்க மறுக்கும் நீங்கள் விரும்பாத அந்த உண்மை காட்சிகளை ஏன் மீண்டும் மீண்டும் உங்கள் மனத்திரையில் ஓடவிட்டு பார்க்கிறீர்கள்? அதை மறந்துவிடுங்கள். காயம் தானாகவே காய்ந்து உதிர்ந்து விடும் என்று சொன்னேன். சிறு குழந்தைகள் எப்போதும் கலகலப்பாக இருக்க மிக முக்கிய காரணம் அவர்கள் மனதில் கடந்த காலத்தின் பாரங்கள் எதுவும் இருப்பதில்லை. வேதனை தரும் விஷயங்களை அவர்கள் சில மணி நேரங்களில் மறந்து விடுவார்கள். சந்தோஷமான அனுபவங்களை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லி மகிழ்கிறார்கள். நாமும் குழந்தைகள் போல இருக்க பழகினால் மனதில் பாதிக்கு மேல் பாரம் குறையும் இல்லையா? ஒரே வாக்கியத்தில் சொல்வதென்றால், கடந்த காலம் நமக்கு பாடமாக இருக்க வேண்டுமே ஒழிய பாரமாக இருக்க ஒருபோதும் நாம் அனுமதிக்க கூடாது. வால்யூம் 4 சந்திப்பு.

பக்திக்கு முதலாய் எத்திக்கும் அருள்வாய் இணுவை சித்திர வேலவனே, உனை சிரம் தாழ்த்திப் பணிந்தோம்.

கேட்டுக் கொண்டிருப்பது ஈகிள் எஃப்எம். சிறந்த பாடல்கள் தரும் நோக்கில் மற்றொரு புதிய திருப்பு முனையாக உங்களுக்கு பிடித்த பாடல்களை எங்கள் ஸ்கைப் ஐடிக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணினால் போதும். உங்களுக்கு பிடித்த பாடல்கள் அடுத்த கணமே எங்கள் வானொலியில்.

ஆத்தோரம் பூத்த மரம், ஆனை அடங்கு மரம், கிளையெல்லாம் கூடு கட்டி கிளியடையும் புங்க மரம், புங்க மரத்தடியில் பூவிழுந்த மணல்வெளியில் பெண் பார்த்த சிறு வயசு பெண்ணே நினைவிருக்கா, சிறுக்கி மக பாவாட சீக்கிரமா அவரு தின்னு இறுக்கி முடி போட்டு எங்காத்தா கட்டிவிட, பட்டு சிறுகயிறு பட்ட இடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ என்ன வச்ச நினைவிருக்கா, மருதாணி வச்ச வரல் மடங்காம நான் இருக்க, நாசமா போன நடுமுதுகுதான் அறிக்க, சுருக்கா நீ ஓடி வந்து சொரிஞ்ச கதை நினைவிருக்கா, கருவாட்டு பானையில சிறுவாட்டு காசெடுத்து கோணார் கடை தேடி குச்சி ஐசு ஒண்ணு வாங்கி, நான் திங்க நீ கொடுக்க, நீ திங்க நான் கொடுக்க, கலங்கிய ஐஸ் குச்சி கலர் கலரா கண்ணீர் விட, நான் திங்க நீ கொடுக்க, நீ திங்க நான் கொடுக்க, கலங்கிய ஐஸ் குச்சி கலர் கலரா கண்ணீர் விட, பல்லால் கடிச்சு பங்கு போட்ட வேளையிலே வீதி மண்ணில் ரெண்டு துண்டா விழுந்துருச்சே நினைவு இருக்கா, வெள்ளாறு சலசலக்க வெயில் போல நிலவடிக்க, வெள்ளி துருவல் போல் வெள்ளை மணல் பளபளக்க, கண்ணாமூச்சி ஆடையில கால் குலச நீ தொலைக்க, சூடுவப்பா கிழவின்னு சொல்லி சொல்லி நீ எழுக, எங்காலு கொலுச எடுத்துணக்கு மாட்டிவிட்டு என் வீட்டில் நொக்கு பெத்தேன் ஏண்டி நினைவு இருக்கா, பல்லாங்குழி ஆடையில பருவம் திறந்து விட ஈரப்பசகண்டு என்னமோ ஏதோன்னு சாகத்தான் போறேன்னு சத்தமிட்டு நாங்கத்த, விறுவிறுன்னு கொண்டாந்து வீடு சேர்த்த நினைவிருக்கா, ஒன்னா வளர்ந்தோம் ஒரு தட்டில் சோறு தின்னோம், பிரியாதிருக்க ஒரு பெரிய வழி யோசிச்சோம், ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்களத்தியா வாழ சம்மதிச்சோம் நினைவிருக்கா, ஆடு கனவு கண்டா அருவா அறியாது, புழுவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு புரியாது, எப்படியோ பிரிவானோம் இடிவிழுந்த ஓடானோம், 20 வயசோட இருவேறு திசையானோம், தண்ணி இல்லா காட்டுக்கு தாலி கட்டி நீ போக, வரட்டூரு தாண்டி வாக்கப்பட்டு நாம் போக, ஓம்புள்ள ஓம்புருஷன் ஓம்புழப்பு உன்னோட, ஏம்புள்ள ஏம்புருஷன் ஏம்புழப்பு என்னோட, நாளும் கடந்துருச்சு நரகூட விழுந்துருச்சு, வயிற்றில் வளர்ந்த கொடி வயசுக்கு வந்துருச்சு, ஆத்தோரம் புத்த மரம், ஆனகட்டும் புங்க மரம், போன வருஷத்து புயல் காற்று.

மேடில்லாமல் ஒரு எழுத்தில்லாமல் விழி பாடல் ஆயிரம் பாடல், ஒரு கிளையில்லாமல் பசும் இலையில்லாமல் வண்ணப்பூ மலர்ந்ததோ ஆடல், இடையில் பாதி நடையில் பாதி கொஞ்ச இதழின் ஓரம் மதுவின் சாரம் மிஞ்ச.

வாழும் காலமெனும் நூறு ஆண்டுகளும் ஏழை காதலன் நெஞ்சம் ஒரு சீத கமலமென சிரித்து நடக்கும் இவள் பாத கமலங்களில் தஞ்சம். உனது பாதை எனது பார்வை செல்ல உருகும் நேரம் விரகம் என்ன சொல்ல.

0: அமெரிக்கா பேசுறேன்.
1: எங்கிருந்து பேசுறீங்க?
0: ஹார்ட்ல இருந்து.
1: எந்த இடத்துல இருந்து?
0: அத சொன்னல ஹார்ட்ல இருந்து.
1: நீங்க காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
0: காதலுங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நமக்கு யார் மேல வருதோ அவங்கதான் நல்ல காதலன்.
1: என்ன நம்பிக்கை இருக்கா?

காதல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. லெட்டர்ல, கிரீட்டிங் கார்ட்ல, செல்போன்ல, மெயில்ல. எனக்கு ஏகோ விட்டு எப்படி சொல்லுதுன்னு தெரியல.

0: வேதனை கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ?
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ? அவர் என்ன பேரோ?
1: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: பார்க்காம காட்டு இடத்துல கையெழுத்து போடுறியே, யாராவது நீ ஏமாத்திட்டா?
1: நீ என்ன ஏமாத்த போற?
0: மோசம் பண்ணிட்டேன்னு இப்பதான் நீ உன்ன மோசம் பண்ணிட்டேன்னு.
1: என்னது
0: பார்த்தாலே தெரியல, ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் கூட கையெழுத்து போட்டிருக்கேன். டேய்
1: வளடா, சந்தன சுந்தரம்.
0: ஆஹா, இதெல்லாம் பார்க்க கூட உனக்கு நேரம் இருக்கா?
1: பாத்துமா, பேப்பர்ஸ்லாம் மாத்தி கொடுத்துற போற பேங்க்ல, இதெல்லாம் எங்க வேலை இல்லைன்னு சொல்லி சிரிக்க போறாங்க.
0: ஏய், இப்படி கேன தினமா ஜோக் அடிக்கதா உன் பக்கத்துல வந்து உரசி உரசி நிக்கிறேனா? சொல்லி தோணலையா உனக்கு? ஆம்பளையா நீ?
1: ஏய், யார பார்த்து ஆம்பளை கேட்ட?

0: யாரது?
1: நான் தான்.
0: நான் தானா?
1: நான் தான்.
0: எங்க இருக்கீங்க?
1: எங்கே
0: எங்கே?

இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். திரையுலகில் கால் நூற்றாண்டை கடந்து வந்திருக்கும் நாம் எத்தனையோ அறிமுகங்களை உங்களுக்கு செய்திருக்கிறேன். இதோ இந்த தாஜ்மஹாலில் என் அன்பு மகனை உங்கள் பிள்ளையாய் உங்கள் வாழ்த்துக்களுக்காக உங்கள் வாசலுக்கு அழைத்து வருகிறேன். என் எல்லா முயற்சிகளையும் பாசத்தோடு கைதட்டி வரவேற்ற நீங்கள் உங்கள் பிள்ளை மனோஜியும் கைதட்டி வரவேற்று பாசத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று உரிமையோடு கேட்கிறேன். தாஜ்மஹால் ஒரு அழுத்தமான காதல் கதை. புதிய பரிமாணம், புதிய பரிணாமம். என் கலையுலக வாழ்விலும் சொந்த வாழ்விலும் பேதமறக் கலந்துவிட்ட என் உயிரினும் இனிய நண்பர்கள், என் இதயத்திலும் நம் இமயத்திற்கு அப்பாலும் குடிபொறித்த கலை வித்தகர்கள் மணிரத்னம், ஏஆர் ரகுமான், வைரமுத்து, ஆர் செல்வராஜ், கண்ணன் ஆகியோரின் கலவையில் இந்த தாஜ்மஹால் உங்கள் கண்களுக்கு விருந்தாக வருகிறது. உங்கள் காதுகளுக்கு இருக்கிறது. உலகையே வலம் வரும் ஒரு இசைப்புயல் தமிழுக்காக கொஞ்சம் தென்றலாய் தவழ்ந்து தெம்மாங்கு கலந்து தென்பாண்டி மண் சுமந்து தேன் தமிழாய் உங்கள் காதுகளில் புகுந்து இதயத்தை வருடி எட்டு திக்கும் இசைப்பயணம் புறப்படுகிறது. கேளுங்கள் கீதத்தை.

என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். கண்களால் கைது செய். முதல் நிலா, முதல் மழை, முதல் அலைகூட பார்த்திராத ஒரு இளைஞனின் கண்களில் முதல் காதல் விழுந்தால் எப்படி இருக்கும்? அந்த கண்களை தான் கைது செய்து செலுலாய்டில் பூட்டியிருக்கிறோம். இதுதான் காதல் என்று யாராலும் சொல்லிவிட முடியாததாலோ என்னவோ காதல் இன்னும் இருக்கிறது. காதலுக்கான இசை என்பதால் எட்டு திசையும் புயல் கிடப்பும் இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான் பியானோவின் கருப்பு கட்டையும் வெள்ளை கட்டையும் காதலை கிறங்கி கிறங்கி இசைத்திருக்கிறது. இந்த இசை நடுக்காட்டு குறுமூங்கிலின் அடிக்குறுத்து காற்று போல இதோ உங்கள் காதுகளுக்கு.

0: cool.
1: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் மனோதர்மத்திற்கு படம் எடுத்துக் கொண்டிருந்த இந்த பாரதி ராஜா இதோ இந்த அந்தி மந்தாரையில் எனது மனோதர்மத்திற்கு படம் எடுத்திருக்கிறேன். அல்லி நகரத்திலிருந்து சென்னைக்கு நான் காணக்கொண்டு வந்த கனவுகளில் ஒன்று அந்தி மந்தாரையில் நனவாகி இருக்கிறது. யாத்திரிகைகளில் இரண்டு வகை, ஊர் சுற்றி பார்க்கும் உல்லாச யாத்திரை ஒரு வகை, பூமியை வணங்கச் சொல்லும் புனித யாத்திரை ஒரு வகை. அந்தி மந்தாரை எனக்கு ஒரு புனித யாத்திரை. இந்தியாவின் மண்ணையெல்லாம் புட்டிகளில் சேகரித்து பூஜை நடத்தி கொண்டிருக்கும் ஒரு போராட்ட வீரனின் இரண்டாம் பாக வாழ்க்கைதான் இந்த கதை. என் அருமை நண்பர் ஆர். செல்வராஜ் தன் பேனாவில் மையூற்றி எழுதிய கதை அல்ல இது, கண்ணீரும் செந்நீரும் ஊற்றி எழுதிய கதை. இந்த அந்தி மந்தாரையில் கதர்குடி கந்தசாமியாக கரைந்து போயிருக்கும் தஞ்சை பெற்றெடுத்த தமிழ் கலைஞன் விஜயகுமாரின் நடிப்பிற்கு தமிழ் திரையுலகமே எழுந்து நின்று கைதட்டும், கர்வப்பட்டுக் கொள்ளும் என்பது திண்ணம். முதுமையின் மெல்லிய அசைவுகளிலும் முழுமை காட்டியிருக்கும் ஜெயசுதா தன் கலையுலக வாழ்வில் ஒரு சிகரத்தை தொட்டிருக்கிறார் என்பது மட்டும் நிச்சயம். இந்த எனது லட்சிய படைப்புக்கு இசை என்ற இரத்த தானம் வழங்கியிருப்பவர் இன்றைய இந்தியாவின் தலைமை இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான். சுகந்தம் பரப்பும் சுவாசமாய் ஏஆர் ரகுமானின் இன்னிசை இந்த படமெங்கும் பாய்ந்து பரவி பரவசப்படுத்துகிறது. இந்த அந்தி மந்தாரைக்கும் சிற்ப தமிழ் வரிகள் செதுக்கிக் கொடுத்தவன் என் மண்ணின் மகாகவிஞன் வைரமுத்து. அவனது எழுதுகோள் என்ற மந்திரக்கோள் இந்த படத்தில் மனசுக்குள் புகுந்து தடவும் மயிலரகாகி இருக்கிறது. இந்த அந்தி மந்தாரையில் தனது ஒளிப்பதிவின் மூலம் என் கண்களை மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார் தமிழ் திரையுலகில் தடம் பதிக்கப் போகும் என் கண்கள் கவர்ந்த தரபால். வாழ்க்கையின் முதல் பாகத்தில் பிரிந்து போனவர்கள் இரண்டாம் பாகத்தில் இணைகிறார்கள். வாலிபம் கழிந்து வறுமை சுமந்து தேசத்தையே மீட்டுக் கொடுத்தவர்கள் சுதந்திர இந்தியாவில் இருக்கும் இடம் இழந்து அந்திமத்தில் சங்கமிக்கிறார்கள். அவர்களின் உறவுக்கு என்ன பெயர் வைப்பது? அவர்கள் நண்பர்களா? இல்லை, அதற்கும் மேலே. காதலர்களா? இல்லை, அதற்கும் மேலே. தம்பதிகளா? இல்லை, அதற்கும் மேலே. மொழியின் உறவு சொற்களுக்குள் சிக்க வைக்க முடியாத உறவு அது. இது ஏன் நேர்ந்தது? எப்படி நேர்ந்தது? சிலவற்றுக்கு நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது. காரணம், சிலவற்றுக்கு நதி மூலம் ரிஷி மூலம் கிடையாது. அது தோன்றியது, அவ்வளவுதான். ஏன் தோன்றியது? வைரமுத்துவின் பேனா காரணம் சொல்லுகிறது இப்படி. பூமியை கேட்டா வான்முகில் தூவும், பூக்களை கேட்டா வண்டுகள் பாடும், வீதியை கேட்டா தென்றலும் வீசும், சாதியை கேட்டா காதலும் தோன்றும்.

மண்ணப்பா சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு.